0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹ, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழைப்போம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நமக்கு அச்சம் தருகின்ற விஷயங்களைக் கண்டு நாம் அச்சப்படுகின்றவரைதான் அது நமக்கு அச்சம் தருவதாக இருக்கும் என்கிறார் ரொனால்ட் ரீகன் அவர்கள். அதாவது, நாம் அச்சப்படும் வரைதான் அது அச்சமூட்டக்கூடியதாக இருக்கும். நாம் எப்போது ஒன்றை கண்டு பயப்படுவதை நிறுத்துகிறோமோ, துணிவின் துணை கொண்டு அதை எதிர்கொள்ள தயாராகிறோமோ, அப்போது நம்மை அது பயமுறுத்துகின்ற ஒன்றாக இருக்காது. நீங்கள் ஒழுங்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளாதவரை தேர்வு உங்களை பயமுறுத்தும். ஆனால் எப்போது நீங்கள் பாடம் அனைத்தையும் கற்று தேர்ந்து விடுகிறீர்களோ, அப்போது கண்டிப்பாக தேர்வு உங்களை அச்சப்படுத்தாது. அது எப்போது வேண்டுமானாலும் வரட்டும், இப்போதே தேர்வு வைத்தாலும் நான் பதில் எழுத தயார் என்று சொல்வோமா இல்லையா? பெரிய செலவு ஒன்று வருகிறது, ஆனால் நம்மிடத்திலோ பணம் இல்லை. எப்படி அந்த சூழலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்று பயந்து கொண்டே இருப்போம். தேவையான தொகை நம்மிடத்திலே சேர்ந்து விட்டால் அந்த சூழலை கண்டு நிச்சயம் நாம் அச்சப்பட மாட்டோம் இல்லையா? இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒன்றை கண்டு நாம் அச்சப்படுகிறோம் என்றால் ஏதோ ஒரு விதத்திலே அதை எதிர்கொள்வதற்கு போதுமான தகுதி நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அந்த தகுதியை நாம் உயர்த்தி கொண்டு விட்டால், நம்மை நாம் தன்னிறைவுடையவர்களாக செய்து கொண்டு விட்டால், எந்த ஒன்றை கண்டும் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. ஆகவே என்ன நடக்குமோ, ஏதாகுமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எல்லா விதங்களிலும் நம்மை நாம் உறுதியுடையவர்களாக உயர்த்தி கொண்டு விட்டால், அச்சமில்லாத ஒரு வாழ்வை, தைரியமான ஒரு வாழ்வை, எந்த ஒரு சூழலையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மை கொண்ட வாழ்வை நம்மாலே வாழ முடியும். அதற்கு ஏற்ற வகையிலே இந்த தினத்தில் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள துவங்குவோம். தெரியாது, கிடையாது, முடியாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு பயத்தை கொடுக்கும். எனக்கு தெரியும், என்னால் முடியும், என்னிடத்தில் இருக்கிறது என்று நல்ல விஷயங்களை நம்மிடத்திலே நிரப்பிக்கொண்டு மிகுந்த துணிவோடு வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள தயாராகின்ற ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு கடைக்கு பொருள் வாங்குவதற்கு செல்கிறீர்கள், ஆனால் உங்களிடத்தில் பணம் இல்லை. பிறகு நான் பணம் தருகிறேன் என்று உறுதி சொல்லித்தான் நீங்கள் பொருளை வாங்க வேண்டும். இப்போது உங்களை நம்பி அவர் பொருள் கொடுக்கலாம், பணம் இருந்தால்தான் பொருள் தருவேன் என்று உங்களுக்கு வேண்டியதை அவர் கொடுக்காமலும் போகலாம், இல்லையா? இங்கே நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்கின்ற இரண்டிற்கும் சாத்தியமுடைய ஒரு நிலைதான் இருக்கிறது. ஆகவே கடைக்கு போகும் போதே நாம் என்ன செய்வோம், கிடைக்குமோ கிடைக்காதோ, கொடுப்பாரோ மாட்டாரோ என்று உறுதியற்ற ஒரு மனநிலையோடு தான் செல்வோம். நம்மிலே பலர் வாழ்வின் எதிர்காலத்தை அப்படி உறுதியற்ற ஒன்றாகத்தான் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது இல்லையா? ஆகவே எதிர்காலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது உறுதியற்ற ஒன்றுதான் என்கிற வாதம் உண்மைதான். ஆனால் முன்பு சொன்ன உதாரணத்தையே இப்படி மாற்றி அமைத்து பாருங்கள். நீங்கள் கடையிலே ஒரு பொருள் வாங்க வேண்டும். அப்படி வாங்குவதற்கு தேவையான தொகை உங்களிடத்தில் இருக்கிறது. உரிய தொகையை கொண்டு போய் நீங்கள் கடைக்காரரிடத்தில் கொடுத்தால் உங்களுக்கு வேண்டிய பொருளை கட்டாயம் அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மாட்டேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது மிக மிக குறைவான வாய்ப்பு. 99.99% நீங்கள் உரிய தொகையை கொடுத்தால் அதற்கான பொருளை அவர் கொடுக்கத்தான் செய்வார். அதுபோல எதிர்காலத்திலே நமக்கு சிறப்பான நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், அப்படி நாம் பெற விரும்புகின்ற நன்மைக்கு தகுந்தபடி இன்றைய தினம் நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய முயற்சிகளில் நாம் சிறப்பாக முன்வைத்தால், அதற்குரிய பலனாக நாம் எதிர்பார்க்கின்ற அந்த நன்மை நமக்கு வருங்காலத்திலே வந்துதானே ஆக வேண்டும். கிட்டத்தட்ட நாம் எதிர்பார்க்கின்ற, நாம் பெற விரும்புகின்ற ஒரு சிறப்பான எதிர்காலத்தை, நிகழ்காலத்தை நாம் வெற்றிகரமாக அணுகுவதின் வாயிலாக, ஆக்கப்பூர்வமாக அணுகுவதின் வாயிலாக நம்மாலே உறுதிப்படுத்த முடியும். தன்னிடத்திலே பணம் இல்லாத ஒருவன் தான் தனக்கு பொருள் கிடைக்குமோ இல்லையோ என்கிற சந்தேகத்திற்கு ஆட்பட வேண்டும். தன்னிடத்திலே தொகை இருப்பவன் இந்த கடையில் இல்லை என்றாலும் கூட வேறொரு கடையிலே உரிய தொகையை கொடுத்து வேண்டிய பொருளை வாங்கிக் கொள்ளலாம். ஆகவே நீங்கள் முறையான உழைப்பை முன்வைத்தால், மிகச்சிறப்பாக முயற்சி செய்தால், அதற்குண்டான பலன் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உங்களை வந்து சேருவதை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே நீங்கள் என்ன பெற விரும்புகிறீர்களோ அதற்கு இணையானதை இன்றே இந்த நிமிடமே முழுவதுமாய் கொடுக்க தயாராகுங்கள். நீங்கள் விரும்பிய நன்மை நிச்சயம் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
2: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
4: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியான இதே நாள்ல வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். ரால்ஃப் வெட்ஜ்வுட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கண்டுபிடிப்பாளர். லண்டனிலே 1806 இதே தினத்தில் தான் கார்பன் பேப்பர் என்கின்ற ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்கிறார். அது ஒரு காகிதம் தான். இப்போதெல்லாம் அது பெரிதும் வழக்கத்தில் இருப்பதில்லை. ஆனால் சில காலங்களுக்கு முன்பு வரை கூட அலுவலக உபயோகத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதாவது மேலே இருக்கின்ற காகிதத்திலே நாம் பதிவு செய்கிற எழுத்துக்கள் மற்றும் ஒரு காகிதத்தில் உடனடியாக பிரதி எடுக்கின்ற அளவிற்கு காகிதங்களுக்கு இடையிலே வைக்கப்படுகின்ற ஒரு கருப்பு அல்லது கருநீலத்தில் அமைந்த ஒரு தாள். அந்த தாள் என்ன வண்ணத்தில் இருக்கும்

அதனுடைய கண்டுபிடிப்பாளரான ரால்ஃப் வெட்ஜ்வுட் அவர்களினாலே கண்டறியப்பட்ட தினம், அதற்கான காப்புரிமை பெறப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1816 டபுள் டெக்கடு ஸ்டீம் போட், ஸ்டீம் போட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடல்வழி போக்குவரத்திற்கு, அதுவும் வெகுஜன மக்களுக்கான கடல்வழி போக்குவரத்திற்காக என்று பெரிதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு படகு வகை. அதிலே இரண்டடுக்கு கொண்டதாக விளங்கக்கூடிய டபுள் டெக்கடு ஸ்டீம் போட். மேல்தளத்திலே மக்கள் எல்லாம் பயணிக்க, கீழ்த்தளம் கார்கோ என்று சொல்லக்கூடிய வகையிலே சரக்குகளை ஏற்றிச் செல்லக்கூடியதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நீர்வழி போக்குவரத்து சாதனம் இது. வாஷிங்டன் என்கிற பெயரில் முதன் முதலாக வடிவமைக்கப்பட்ட அப்படி ஒரு ஸ்டீம் போட் நியூ ஆர்லியன்ஸ் பகுதியிலே முதன் முதலாக பயணிக்க துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1959 நிலவினுடைய பின்புறத்தை மனித குலம் முதன் முதலாக பார்த்த தினம் இன்றைய தினம். கவிதைகள் கூட எழுதுவார்கள், நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா என்று. பூமியிலிருந்து நாம் நிலவி பார்க்கிறோமே, அந்த ஒரு பரிமாணம் மட்டும்தான் முதலிலே நமக்கு பரிச்சயப்பட்ட நிலவின் முகம். அப்படி என்றால் அதன் பின்புறம் எப்படி இருக்கும், அங்கே என்ன இருக்கும் என்பதெல்லாம் மிக மர்மமாக மட்டுமே இருந்த காலகட்டம் 1959 வரை. ரஷ்யாவினுடைய லூனா 3 என்கிற விண்கலம் முதன் முதலாக நிலவை சுற்றி வந்து அதனுடைய பின்புறத்தை 1959 அக்டோபர் 7 அதிகாலை 3:30 அளவிலே சூரிய ஒளி படாத நிலவினுடைய பின்புறத்திற்கு பயணப்பட்டு அதை புகைப்படமாக பதிவு செய்த தினம் இன்றைய தினம். இப்படி பல அற்புதமான பயன் தரத்தக்க துவக்கங்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை, துவக்கங்களை இந்த தினம் நமக்கு வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. மார்க்கஸ் அரேலியஸ் என்கின்ற ஒரு அறிஞர் கோபத்தை பற்றி ஒரு அற்புதமான வாக்கியம் சொல்லி இருக்கிறார். கோபத்திற்கான காரணத்தை விட அந்த கோபத்தினுடைய விளைவு தருகின்ற பாதிப்புகள் மிக மிக அதிகம். நிறைய பேர் மற்றவர்களை பாதிக்கும்படியாக கோபப்படுவார்கள். அவர்களுடைய கோபத்தினாலே கடும் விளைவுகள் ஏற்பட்ட பிறகு நான் ஏன் கோபப்பட்டேன் என்பதற்கான காரணங்களை சொல்வார்கள். ஒப்பிட்டு பார்த்தால் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான பாதிப்புகளை விட காரணங்கள் சாதாரணமாகத்தான் இருக்கும். நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு கடும் ஆத்திரம் உங்களுக்கு ஒரு சூழலிலே ஏற்படுகிறது. அதை வார்த்தையாகவோ அல்லது செயலாகவோ கடுமையாக மற்றவர்கள் மீது வெளிப்படுத்தி விடுகிறீர்கள். அதனால் அந்த சூழல், அங்கிருந்த மனிதர்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். சட்டென்று கோபப்பட்டு உங்கள் அன்பிற்கினிய ஒருவரை நீங்கள் அடித்து விடுகிறீர்கள். அதனால் அவர்கள் மிகவும் மனம் வருந்துகிறார்கள். அடித்த அடியை காட்டிலும், அதனால் ஏற்பட்ட வலியை காட்டிலும், நீங்கள் அவரை அடித்து விட்டீர்கள் என்கின்ற அந்த எண்ணம் தான், சூழல் தான் அவரை கடுமையாக பாதிக்கிறது. இப்போது நீங்கள் ஏன் அடித்தீர்கள் என்கிற காரணத்தை யோசித்து பாருங்களேன். விளைந்திருக்கின்ற விளைவுக்கு முன்னால் அந்த காரணம் தூசு போல தெரியும். நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், ஆத்திரப்பட்டிருக்க கூடாது, அவரை கை நீட்டி அடித்திருக்க கூடாது என்று கண்டிப்பாக நமக்கு தோன்றும். இதையே நமக்கு நிகழ்வதாகவும் யோசித்து பாருங்கள். யாரோ ஒருவர், உங்கள் அன்பிற்குரியவர், உங்கள் மதிப்புக்குரியவர் உங்களை அடித்து விடுகிறார், உங்களை கடுமையான வார்த்தைகளாலே திட்டி விடுகிறார். உங்களால் அதிலிருந்து மீண்டே வர முடியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால் அவர் ஒன்றை சொல்கிறார். இதற்காக என்னை அடித்தாய், இதற்கா என் மீது கோபப்பட்டாய், கடும் வார்த்தைகளை பேசினாய் என்று நமக்கு தோன்றுமா இல்லையா? ஆகவே கோபம் என்பது கடும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, ஆறாத பல ரணங்களை உண்டாக்கக்கூடியது. வள்ளுவருடைய வாக்கியம் அப்படியே இதை உறுதிப்படுத்தும். தீயினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறாது என்பார். ஆகவே கோபம் உங்களை ஆட்கொள்வதற்கு எப்போதும் அனுமதிக்காதீர்கள். அது எப்பேற்பட்ட சிறந்த காரணமாக இருந்தாலும் கோபத்தால் எப்போதும் அதை நீங்கள் நியாயப்படுத்தி விடவே முடியாது. ஆகவே எந்த சூழலிலும் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்களும், ஏன் நம்முடைய எண்ணமும் கூட நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை ஆக்கப்பூர்வமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்ய பழகிவிட்டால் நாம் தவறு செய்வது என்பது முற்றிலும் இல்லாமல் போகும். மற்றவர்களுடைய தவறையும் கூட நம்முடைய நன்னடத்தையாலே நம்மால் சரி செய்ய முடியும். அப்படி ஒரு சிறந்த மனிதராக எங்கும் சிறப்பை நிலைப்படுத்துகின்ற தன்மையோடு நாம் நம்மை உயர்த்தி கொள்ளுகின்ற, சீரமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

குற்றம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையை தெல் குற்றம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை வெல் குற்றம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை வெல்

0: Hello, good morning, good morning, a very good morning. காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா ஓடி ஓடி வந்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆமா ஓடி வந்து உங்ககிட்ட நான் குட் மார்னிங் சொல்றேன். அப்பா, இந்த மாதிரி ஃபாகி டேஸில் லேட் ஆனால் என்ன ஆகுங்கிறது எனக்கு இப்போதாங்க புரியுது. பாவம், நீதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி வந்து எனக்கு நல்ல ஃபாக் இருந்தது துபாய் லைன் ரோடில். அட்லீஸ்ட் அண்டில் நாதல் சிப்பா வரைக்கும் ஃபாக் இருந்தது. பட் ரொம்ப விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது, பட் ஸ்டில் தேர் வாஸ் ஃபாக். அதன் காரணமாக கொஞ்சம் மெதுவாக வரணுமா இருந்ததா அப்படியே வந்து சேர்ந்தாச்சு. எனிவே, மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஃபாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி ஃபாக் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வெளியில் பார்க்கும்பொழுது. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹியூமிடிட்டின்னா எக்ஸ்ட்ரீம் ஹியூமிடிட்டி. ஐயோ, அவ்வளோ சூடாக இருக்குது. இப்போ காலையில் வந்து லைக் விண்டோ லைட்டை ஓப்பன் பண்ணி எப்படி தான் இருக்குது, நமக்கு வந்து கண்ணாடிக்குள்ளேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, குளுகுளோன்னு ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூடாக இருக்குது, ஒரு மாதிரி கசகசா ஃபீலிங்காக இருக்குது. வீட்டு ஜன்னல்லாம் தண்ணி கூட்டிகிட்டு இருக்குது. அதனால ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் வந்து வீட்டில் கொஞ்சம் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏசி ஆஃப் பண்ணாமன்னா அந்த நமக்கு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க இல்லையா, 24 degrees எல்லாம், அட்லீஸ்ட் அதிலையாவது வைக்கணும். இல்லாட்டி ஃபேனையாவது ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா உள்ள அந்த ஹியூமிடிட்டியின் காரணமாக இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து ஜன்னல், அதுக்கப்புறம் சோஃபா ஒரு மற்ற இடங்கள்லாம் அந்த தண்ணி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும். சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் முடிஞ்சால் நீங்கள் ஏசி ஆன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் ஹேப்பனிங்? பரபரப்பான ஒரு காலை பொழுது எனக்கு இன்னைக்கு. என் புதன்கிழமை அக்டோபர் 7 ஆயிடுச்சு. ஸோ புதன்கிழமைங்கிறதுனால நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவார். அண்ட் வழக்கம் போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறாரு. அதுவும் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக கேட்கணும், 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும். சரியா? அப்புறம் மீதி விஷயங்கள்லாம் வந்து பேசுவோம். ஓகே, நான் போய் லைட்டாக ஒரு காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். மீன் வாயில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியும் பட்சத்தில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து இப்போ நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்கன்ட்டு, எந்த ஊர் ஒரு எந்த நாட்டிலிருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் கிவ் மீ சம் ஃபாக் அப்டேட்ஸ். ஃபாக் அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சால் உங்களால் டைப் பண்ண முடிஞ்சால் எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில், எந்த ஏரியாவிலெல்லாம் ஃபாக் இருக்குன்ட்டு. இல்லைனா எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபோன் லைன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் கால் பண்ணியும் சொல்லுவீங்களா? சரியா? அண்ட் ரைட் நான் 2 பாட்டு, பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான பாட்டு, குரு படத்திலிருந்தும் முந்தினம் பார்த்து நீ பாட்டு ஃப்ரம் வாரணம் 1000 படத்துலேருந்தும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். ஆன் மை ரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா. குட் மார்னிங்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
3: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா?
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: என்ன இருக்க முடியாது.
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: We'll be back after a short commercial break.
5: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
6: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
7: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம யூஏனுடைய ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டெலிகாம் ப்ரொவைடர்ஸான எட்டிசலாட், எஸ் அவங்க வந்து அவங்களோட பிராண்டை திருப்பியும் அவங்களுடைய பழைய பெயருக்கு கொண்டு வந்துட்டாங்க, ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இஆண்ட் இருந்தது ஒரு சில ஆண்டுகள், ஒரு கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக இஆண்ட்னு அழைக்கப்பட்டிருந்தது, இப்போ திருப்பியும் வந்து எட்டிசலாட்டுங்கிற பெயருக்கு மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ 50th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், ஸோ 50th இயர் ஆஃப் எட்டிசலாட், 50 இயர்ஸ் ஆஃப் எட்டிசலாட் பீங் இன் தி யூஏங்கிறது செலிப்ரேட் பண்ணுற காரணத்தினால அவங்களுடைய அந்த ஃபவுண்டிங் பிராண்ட் நேம்கே வந்து தி ஹவ் கான் பேக், இனிமேல் வந்து இஆண்ட் கிடையாது, எட்டிசலாட் என்றே அழைக்கப்படும் சொல்லி அதோடைய லோகோ எல்லாம் கூட மாத்தி இருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க ஒரு எட்டிசலாட் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்ல வருமா இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்களுடைய 50th ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ் முன்னிட்டு கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ மொபைல் டேட்டா கொடுக்குறாங்க. அண்ட் எவ்வளவு டேட்டா நமக்கு கிடைக்குங்கிறது நம்ம எத்தனை ஆண்டுகள் எட்டிசலாட் கஸ்டமரா இருக்கோங்கிறத பொறுத்து வேறுபடும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நேத்துக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் மெசேஜஸ் வந்திருக்கு. எலிஜிபிள் யூசர்ஸுக்கு ஃபார் எவ்ரி இயர் தேவ் பின் வித் எட்டிசலாட் 1 GB வந்து ஆட் பண்ணப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை வருஷங்கள் எட்டிசலாட்டோட இருந்திருக்கீங்களோ அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு வந்து டேட்டா அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி டேட்டா வந்து இட் இஸ் வேலிட் அன்டில் October 12th. ஸோ உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஆல்ரெடி ரிசீவ் தி எஸ்எம்எஸ் நீங்க தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எத்தனை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ 5 ஆண்டுகள் நீங்க எட்டிசலாட்டோட இருக்கீங்கன்னா 5 GB, 10 இயர்ஸா இருந்ததுன்னா 10 GB, 15 இயர்ஸா நீங்க பயணிச்சிட்டு வரீங்கன்னா 15 GB, 20 இயர்ஸா பயணிச்சிட்டு வரீங்கன்னா 20 GB உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அவங்களுடைய 50 இயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இந்த யூஏஇ கொண்டாடும் வகையில் இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால பாருங்க, செக் பண்ணுங்க, நீங்க ஒரு எட்டிசலாட் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு டேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
0: ALD Sena Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10.

0: brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. Tamil 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவே இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. டைட்டில் ஸ்பான்சர் உஜாலா இன் அசோசியேஷன் வித் பெருமாள்
3: stores. We'll be back after a short commercial break.
0: E-invoicing la compulsory a pannirkanume, nee thayara
4: irukave irukku. Zoho Books
0: idenna pudhu software
4: a? Adha illa, UAE la kattayamakkapattirukra indha e-invoicing murikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports கூடவே இப்போ இன்வாய்ஸிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
4: அதே தான் எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்ஸிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Jaya Alukas. Jaya Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: 7:46 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து லேசான மழை எல்லாம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம யூஏயோட வெதர் பியூரோ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூமிடிட்டி வந்து இருக்குமா, நாளைக்கு மார்னிங் வரைக்கும் இருக்குமா, என்ன பண்றது, ஃபாக் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. லெட்ஸ் சீ, போன வாரமே இப்படிதான் மழையெல்லாம் வரும் நாங்க, பட் தெரியல மழை வரல. ஆனா ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால நல்ல அந்த ஒரு சூடும் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. டே டைமும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, அதே போற ஜோதி பிரகாசமா எரியுங்கிற மாதிரி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மர் வந்து ஒரு ஆட்டம் காட்டிட்டு தான் போகும் இல்லையா. ஆடட்டும் ஆடட்டும், பரவாயில்ல, எத்தனை நாளைக்கு தம்பி ஆடுவேன், விண்டர் வந்துரும்ல அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனவே ஃபாக் எங்கேயாவது இருந்ததா இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. சரி, ஒரு ரெண்டு மூணு பேருக்கிட்ட கேட்போம். இப்போ நீங்க கூப்பிடுறது வந்து ஃபாகுக்கா இருக்கணும், சரியா? ஃபாக் அப்டேட்டா இருந்ததுன்னா தான் நான் பேசுவேன் உங்ககிட்ட. ஏன்னா எனக்கு தெரியும், இது மாதிரி ஒரு 7:30 மேலே நான் பேசும்பொழுது நீங்கள் மனசுட்டுமேட்டுக்காக கால் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஐ வுட் லைக் டு நோ ஃபாக் எங்கெல்லாம் இருந்தது அவர் இருக்கு அப்படிங்கிறது. ஹாய், குட் மார்னிங்.
1: மார்னிங் கீர்த்தனா.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: முகமத்.
0: ஃபாக் அப்டேட்டா?
1: நேத்து கொஞ்சம் இருந்துச்சு, இன்னைக்கு லைட்டா தான், அவ்வளவு ஒண்ணும் இல்ல,
0: அவ்வளவா இல்ல,
1: விசிபிளா தான் இருக்குது, விசிபிளா தான் இருக்குது.
0: ஓகே,
1: டிஸ்டன்ஸ்ல மேபி ஒரு 800 மீட்டர்ல லிட்டில் பிட்
0: ஆஃப் ஃபாக். ஓகே, ஆல் ரைட்.
1: ஹியூமிடிட்டி இருக்குது, வாக்கிங்லயே தெரிஞ்சிருச்சு.
0: ஆஹா ஹா ஹா,
1: நேத்து கொஞ்சம் இருந்துச்சு.
0: ஓகே,
1: 611 புடிக்கிற வரைக்கும் இருந்துச்சு, 611லயும் கொஞ்சம் இருந்துச்சு.
0: ஓகே, நேத்திக்கு வந்து சர்ப்ரைசிங்லி ஷார்ஜால ராசல் ஹேமால எல்லாம் ஃபாக் இருந்ததுன்னு சொன்னாங்க. பாப்போம், இன்னொருத்தட்ட கூட கேக்கலாம். ஹாய், குட் மார்னிங்.
2: ஹலோ, குட் மார்னிங்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் ஆரோக்கியசாமி பேசுறேங்க. சத்யா, ராஜேந்திரன்.
0: ஓகே,
2: நீங்க
3: தெரிஞ்ச
0: அளவுக்கு தமிழ் பேசுங்க. எந்த ஊரு கேரளால உங்களுக்கு?
3: கேரளால வந்து வயநாடு.
0: வயநாடு, அடடி, அழகான ஊரு. வயநாடுல இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபாக் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க.
3: கொடைக்கானல் மாதிரி ஃபாக் தான் இருக்கும்
0: இல்ல
3: வயநாடு. இங்க வந்துட்டு இப்போ யுஏல வந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷத்துல. இப்போ விண்டர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு இது மாதிரி தெரியுது.
0: குடைச்சல்கள் வரும் எல்லாத்தையும் நல்ல செட் ஆஃப் இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் மனசுக்கு இதமான பீப்புளாவது இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இல்லைனாலும் நம்ம டென்ஷன் பண்ணாத மாதிரி இருக்கணும். அந்த வகையில் ஐ திங்க் இவங்க 4-5 பேர் வந்து தே சீம் லைக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனிவே, அடுத்ததான் வந்து டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கால் பண்ணலாம், சரியா? மனசு தொட்டமேட்டில் வந்து என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். குயிக்காக டிராஃபிக் எங்கே
4: இருக்குது? Brought to you by Jeturay, மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: ஓகே, மேப்ல பார்க்கும்பொழுது எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கிறது, எல்லா ரோட்லயும் டிராஃபிக் இருக்கிறது, என்ன பண்றது. 611 வந்து ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. ஆமா, 611 ஒன்னு இல்ல, ரெண்டு கிராஷ் எனக்கு ஆக்சுவலி தெரியுது. ஆமா, டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல அல்பாரி சபர்ப்ல ஒரு கிராஷ், அண்ட் தென் முன்னோக்கி வரும்பொழுது அகேன் கொஞ்சம் தள்ளியே கவனிச்சுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ அந்த கிராஷ் டு கிராஷ் இருக்கு இல்லையா, ஒரு கிராஷ் டு இன்னொரு கிராஷ், அந்த ஸ்ட்ரெச்ல வந்து கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான் பார்க்க முடியுது. இதே வந்து நம்ம 311 பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11, அதுக்கப்புறம் முகேஷ்னா இங்கெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு கிராஷஸ் தென்படுது எனக்கு மேப்ல டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன்ல. அண்ட் தென் டுவர்ட்ஸ் ஷார்ஜா போற டைரக்ஷன்லயுமே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. ரெண்டு சைட்லயும் இன்னைக்கு டிராஃபிக். அண்ட் இது என்ன ரோடு, இது S116. ஆமா, S116 வந்து மலிஹா ஸ்ட்ரீட். எஸ், மலிஹா ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது பார்க்க முடியுது. மலிஹா ஸ்ட்ரீட்ல இன்ஸ்டிடியூட்ஸ் லேண்ட் ஷார்ஜான்னு எனக்கு இங்கே காட்டுது. அங்கே ஸ்கூல்லாம் வேற ஏதோ இருக்கு, அது வழியில் வந்து ஒரு கிராஷ். அதே தவிர்த்து பேரூத் ஸ்ட்ரீட்ல E11 அண்ட் இந்த பக்கம் நான் துபாய் பக்கமே வரலையே இன்னும். துபாய் பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம ராசல்கோர் ரோடு, அதுக்கப்புறம் நம்ம E66 இருக்கு இல்லையா துபாய் லைன் ரோடில், சிலிக்கன் சென்ட்ரல் மால்லேருந்து நாதல் ஷிபா வரைக்கும் அந்த அவென்யூ மால் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சில் என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் அன்யூஷுவல் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. இப்படி நிறைய ரோட்ஸில் இருக்குங்க, அல்கேலியும் வந்து விட்டு விட்டு டிராஃபிக் இருக்கு. And yeah, 311 of the Dubai Sports City, Motor City stretch and Al-Khail of JVC, JVT stretch, all the traffic is there, so drive safe. Traffic update.
4: Brought to you by Jeturay, Madam Verum, 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% interest மற்றும் 1 million kilometer warranty பெறுங்க.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் கேக்கலாம். 800-8940 க்கு கால் பண்ணி குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் கேட்கனா.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
2: ஆனந்த் பேசுறேன், ராசல் கேமால இருந்து.
0: ஆனந்த், ராசல் கேமால ஃபாக தள்ளி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கீங்களா?
2: ஆமா, இங்க ரொம்ப ஃபாக் அதிகமா இருக்கு.
0: அப்படியா,
2: போயிட்டு
0: இருக்கு. சரி சரி சரி, என்ன பாட்டு கேக்கலாம்?
2: பார்த்தேன் சத்யன் பத்துல இருந்து பார்த்தேன் பார்த்தேன்.
0: அந்த டைட்டில் சாங். ஓகே, பிளே பண்றவங்களுக்காக. சரியா?
2: ஓகே,
0: தேங்க்யூ, பாய். ஆல் ரைட், ஆனந்துக்காக அந்த பாட்டு. இதோ இந்த குட்டி பிரேக் அப்புறமா வருது, டைம் எடுத்துனா இன்னொரு பாட்டும் வரும். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 8 மணிக்கு மேல கிருஷ்ணி விரிவான செய்திகள்லாம் வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்கள்ட்ட வந்து பேசுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா, 89.4 தமிழ் FM.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, சிலிகான் வாய்ஸஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eliti lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
6: ALD Sana Garden. 2.75 cents sir, verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
4: Co-sponsored by
6: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win panunga with Alansari Exchange.
4: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
6: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: விரிவான செய்திகள்
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: அண்டார்டிக் பிராந்தியத்தில் அறிவியல் ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் ஸ்கா எனப்படும் அண்டார்டிக் ஆய்வுகள் தொடர்பிலான அறிவியல் அமைப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் இணை உறுப்பினராக இணைந்துள்ளது. இதன் மூலம் ஸ்கா அமைப்பின் 68 ஆண்டுகால வரலாற்றில் இணைந்த முதல் அரபு நாடு என்ற பெருமையை அமீரகம் பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் உறுப்பினர் அந்தஸ்துக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நோர்வேயின் ஓஸ்லோ நகரில் நடைபெற்ற 12வது ஸ்காரின் மாநாட்டை தொடர்ந்து நடைபெற்ற பிரதிநிதிகள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த உறுப்பினர் அந்தஸ்து மூலம் அண்டார்டிகா தொடர்பான சர்வதேச அறிவியல் ஆராய்ச்சிகள், காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் துருவப் பகுதிகளின் நிலைமைகள் குறித்த ஆய்வுகளில் அமீரகத்துக்கு சர்வதேச அளவில் அதிகரித்த பங்களிப்பினை வழங்க முடியும். தாக்குதலுக்கு இலக்கான வர்த்தக கப்பலில் இருந்து 10 பணியாளர்களை ஓமன் வெளியேற்றியுள்ளது. முசந்தம் பகுதியில் லீமாவுக்கு வடகிழக்கே தாக்குதலுக்கு இலக்கான பனாமா நாட்டு கொடியுடன் இயங்கிய வர்த்தக கப்பலில் இருந்த 10 பணியாளர்களை ஓமன் கப்பலில் இருந்து வெளியேற்றியுள்ளது. தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பணியாளர்களை மருத்துவ சிகிச்சைகளுக்காக பாதுகாப்பான இடத்துக்கு ஓமன் அதிகாரிகள் வெளியேற்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளியேற்றப்பட்ட 10 பேரும் விமானம் மூலம் முசந்தம் பகுதியில் உள்ள கசாப் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கப்பல் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதில் தீப்பற்றியதாக ஓமன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கப்பல் முசந்தம் பகுதியில் லீமா என்ற இடத்துக்கு சுமார் 9 கடல் மைல் வடகிழக்கில் ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது தாக்குதலுக்கு உள்ளானது. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அல்லது எரிபொருளின் தன்மை குறித்து ஓமன் அதிகாரிகள் உடனடியாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை. கப்பலில் இருந்த 19 பணியாளர்களில் 12 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் 11 பேர் இந்தியர்கள் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. அடையாளம் தெரியாத எரிபொருள் கப்பலை தாக்கியதாக இந்தியா தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
2: செவிலியர்கள் போராட்டத்தில் திமுக அரசியல் செய்கின்றது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னையில் நடந்த செவிலியர்கள் போராட்டத்தில் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி திமுக அரசியல் செய்கின்றது என்று ஒட்டன்சத்திரத்தில் அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் சென்னையில் இடைநிலை சுகாதார பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த செவிலியர்கள் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முன்தினம் இரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவிக அரசு செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முயற்சியில் இருக்கின்றது என்றும் அவர் கூறினார். ஆனால் சுகாதார பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளரிடமோ என்னிடமோ கூறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்படி இருக்கும்போது போராட்டம் தான் முதன் முயற்சியாக செய்வது வருத்தமாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் அப்போது தலைமைச் செயலகத்துக்கு வந்த 10 பேர் கொண்ட போராட்டக் குழுவினர் முன்னாள் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜுவும் வருவார் என்றனர். போராட்டம் நடத்திய சுகாதார பணியாளர்களுக்கும் மனு தங்கராஜுவுக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் சுகாதார பணியாளர்களின் கோரிக்கைகளை நேரடியாக கேட்க தயாராகத்தான் இருந்தோம் என்றும் அருண்ராஜ் தெரிவித்தார். இந்த விடயத்தில் திமுகவினர் தேவையில்லாமல் அரசியல் செய்கின்றனர். அரசுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் இடையே நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை தாமதம் ஆனதற்கு முன்னாள் அமைச்சரின் குறுக்கீடுதான் காரணம் என்று அமைச்சர் அருண்ராஜ் குற்றம் சுமத்தினார்.
3: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் மற்றும் ரிஜிநகர் தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவில் 80% அதிகமான வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்ற போதிலும் தேர்தல் முறைகேடு, வாக்காளர்களை அச்சுறுத்தல் மற்றும் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் வழிகள் தடுக்கப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தேர்தல் தொடர்பான பதற்றமான சூழ்நிலை மற்றும் பல்வேறு புகார்கள் குறித்து அதிகாரிகள் கண்காணித்து வந்தனர். இருப்பினும் இரு தொகுதிகளிலும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் ஆட்சியை இழந்த மம்தா பானர்ஜி எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின், பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக் மற்றும் ஆம் ஆத்மியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை சந்தித்து பேச அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
3: இலங்கை செய்திகள்.
2: நிதி தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுப்பது தொடர்பில் 3 வாரங்களில் முழுமையான தயார் நிலையை எட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இச்செயற்பாடுகளை நிறைவேற்றுவதில் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது தாமதங்கள் இருப்பின் அவற்றை உடனடியாக திருத்தி எதிர்வரும் 3 வாரங்களுக்குள் அரசாங்கமும் நிறுவன கட்டமைப்பும் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். நிதி தூய்தாக்கல் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பதை தடுக்கும் சர்வதேச தரநிலைகள் தொடர்பான இலங்கையின் 3 பரஸ்பர மதிப்பீட்டுக்கான தயார் நிலை குறித்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் 26 தேதி முதல் நவம்பர் 6 தேதி வரை நடைபெறவுள்ள 3 பரஸ்பர மதிப்பீட்டுக்காக அமைச்சுக்கள் மற்றும் நிறுவன மட்டங்களில் பரிந்துரைகள் மற்றும் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இதன்போது விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டது. நாடு எதிர்கொண்டுள்ள அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் மற்றும் நிறுவன ரீதியிலான மறுசீரமைப்புகளை மேற்கொள்வது வெளித்தரப்பினரின் அழுத்தங்களுக்காக அல்லாமல் நமது நாட்டின் சொந்த நிறுவன கட்டமைப்பின் நன்மைக்காகவே செய்யப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
2: அர்ஜென்டினா அணிக்காக தனது கால்பந்து பயணத்தை பெனின் அணிக்கெதிரான கோலுடன் லயனல் மெஸ்ஸி உணர்ச்சிகரமாக நிறைவு செய்தார். 39 வயதான மெஸ்ஸி அர்ஜென்டினா அணிக்காக தனது 208 மற்றும் கடைசி சர்வதேச போட்டியில் விளையாடினார். 2 பாதியில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை கோலாக மாற்றிய அவர் அர்ஜென்டினாவுக்காக தனது 126 சர்வதேச கோலை பதிவு செய்தார். இதற்கு முன்னர் நிக்கலஸ் ஒட்டமெண்டி மற்றும் நிக்கோபாஸ் ஆகியோர் அடித்த கோல்களுக்கு மெஸ்ஸி உதவினார். இதன் மூலம் நட்பு கால்பந்து போட்டியில் பெனின் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வீழ்த்தியது. ஆகஸ்ட் மாதம் சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த மெஸ்ஸி இந்த போட்டியில் முழுமையாக 90 விளையாடினார். போட்டிக்கு பின்னர் 85,000 ரசிகர்கள் நிரம்பியிருந்த மான்யுமெண்டல் மைதானத்தில் லேசர் ஒளிக்காட்சி, நேரடி இசை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன. மேலும் மெஸ்ஸி சுமார் 10 ரசிகர்கள் மத்தியில் உரையாற்றினார். மைதானத்தை விட்டு வெளியேற தனக்கு விருப்பமில்லை என்று மெஸ்ஸி உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்தார். சர்வதேச கால்பந்து பயணம் நிறைவடைந்தாலும் மெஸ்ஸியின் கிளப் மட்டத்திலான கால்பந்து வாழ்க்கை தொடரவுள்ளது. மேஜர் லீக் சாக்கர் அணியான இன்டர் மயாமியுடன் அவர் 2028 சீசன் முடிவு வரை ஒப்பந்தம் செய்துள்ளார்.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: மத்திய கிழக்கில் எண்ணெய் விநியோகம் தொடர்பான கவலைகள் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் இன்று உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்ததுடன் ஆசிய பங்குச் சந்தைகளில் சரிவு ஏற்பட்டது. ஹோர்மூஸ் நீரிணையில் புதிய தாக்குதல்கள் நடந்ததாக வெளியான தகவல்களும் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றமும் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதன் விளைவாக கச்சா எண்ணெய் விலை 1 பீப்பாய்க்கு 100 அமெரிக்க டாலரை தாண்டியது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.91% உயர்ந்து 90.25 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.04% உயர்ந்து 101.6 உள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஹூதி அமைப்புக்கிடையிலான பதற்றம் அதிகரித்திருப்பதும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சமும் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன.
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: விரிவான செய்திகள்
7: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update.
8: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் சில பகுதிகளில் இன்று காலை 9 மணி வரை அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் அபுதாபி அலைன் சாலை மற்றும் ஷேக் கலீஃபா பின் ஜாயத் சர்வதேச சாலை உள்ளிட்ட பல சாலைகளில் வேக வரம்பு குறைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளனர். இன்றும் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் அதிகபட்சமாக வெப்பநிலை முறையே 43-42 மற்றும் 43 டிகிரி செல்சியஸாக பதிவாகும். மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
9: Star of the month.
10: Music director Anirudh Ravichandran.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:17 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் படிக்க மறந்து விட்டேன், சாரி. அஷ்ரப் வந்து சொல்லியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஐம் அஷ்ரப் ஃப்ரம் ஷார்ஜா, ஐ எம் ஆன் மை வே ஃப்ரம் ரோலா டு அல் சஜா. ஆனா ஹெவி டிராபிக் இருக்கு ஏர்போர்ட் ரோட்ல, ஸோ ஐ மே பி டிலேட் அப்படின்னு சொல்லி அஷ்ரப் சொல்லியிருக்காரு. ஏர்போர்ட் ரோட்லாம் வந்து கேட்கவே வேண்டாம் இந்த காலை நேரத்தில், இல்லையா? வேற யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? சஜித் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய ஏதோ பெரிய மெசேஜ் எல்லாம் வந்து அவர் அனுப்பியிருக்காரு. ஓகே, பார்த்து படிக்கிறேன் நான். தேவா குட் மார்னிங், சங்கர் குட் மார்னிங், கார்த்திக் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் ஐ எம் கார்த்திக், நாங்கள் வந்து ஹயஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், தேரா டு அவீர் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம், சுரேஷ், செல்வம், அப்புறம் பாலா, ராகுல், மணிகண்டன் எல்லாரும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஓகே, குட் மார்னிங் கீர்த்தனா, காலை வணக்கம். ராசல் கைமால ஒரே ஃபாக் தான், வாட் இஸ் ஹேப்பனிங், ஃபாக் இஸ் ஹேப்பனிங் மூமெண்ட் தான் இங்கேயும், ஹோப் துபாய் இஸ் ஃபாக் ஃப்ரீ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் வென்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அருண் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எங்கெங்க இங்கேயும் வந்து ஒரு சில இடங்கள்ல ஃபாகியா தான் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, நமக்கு வந்து விசிபிலிட்டி பாதிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. காயத்ரி முனிரத்னம் வந்து ஒரு போட்டோ அனுப்பியிருக்காங்க, ஃபாகி மார்னிங் இன் ராசல் கைமான், அடேங்கப்பா இவ்வளோ ஃபாக் இருக்கா. ஓகே, அப்புறம் ஆல்ரன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா குட் மார்னிங்னு. சையத் குட் மார்னிங் டு யூ டு. விஜயராஜ் குட் மார்னிங், அபுதாபி ருவேஸ் ஏரியாலெல்லாம் பயங்கரமாக ஃபாகாக இருக்குது, இப்போ 8 மணி ஆச்சு இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி எனக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் டிரைவ் சேஃப். அண்ட் வேற யார், மைதீன் குட் மார்னிங் டு யூ டு. வேற யார் விக்கிதா குட் மார்னிங், ஹாவ் அன் அமேசிங் டே உங்களுக்கும். கண்ணன் குட் மார்னிங், கண்ணன் அண்ட் சஜ்ஜத், அப்புறம் நவீன், ஷாகுல், சீனா, சதீஷ்குமார், சூரியனை பார்த்தா ஏதோ ஒயிட் லைட் போட்ட மாதிரி எங்கேயோ இருக்குங்க, வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்றாரு யாரு, சதீஷ். பட் யா, வின்டர் எதுவும் வர மாதிரி தெரியல பக்கத்தில், லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் இட் கம்ஸ் சூன். அண்ட் ஹாய் குட் மார்னிங், ஐ எம் சத்யா ஃப்ரம் ருவேஸ் காயத்ரி, டூ மச் ஃபாக் இன் ருவேஸ் காயத்ரி அண்ட் ஹம்ரா ஏரியா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு. ஆக்சுவலி விசிபிலிட்டி பயங்கரமாக பாதிப்படைகிற அளவுக்கு ருவேஸில் இருக்கு போல இருக்கே. அண்ட் குட் மார்னிங் ராசல் கைமா டு ஷாஜா, 311 ஹெவி ஃபாகாக இருக்கு, விசிபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கு, எவ்ரிபடி ப்ளீஸ் டிரைவ் சேஃப்னு சொல்லி அவர் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பியிருக்காரு. அப்புறம் மணிமோகன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஓவியாக்கு என்னுடைய லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் அவங்க, ஓவியாக்கு ப்ளீஸ் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் என்னோட வேலை பார்க்குற அண்ணாவோட ஒய்ஃபுக்கும் இன்னைக்கு பர்த்டே, அதுவும் சேர்த்து சொல்லுங்க. நிஷாத் அவங்க பேரு, அவங்க ஒய்ஃப் பேர் சொல்லலை, பட் நிஷாத் அண்ணாவோட ஒய்ஃப்க்கும் பர்த்டே அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அண்ட் உங்களோட ஸ்பெஷல் பர்சன் ஓவியாக்கும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே, கூடவே சேர்ந்து ராசல் கைமால ஃபாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிவாஸ் சொல்லியிருக்காரு, ஜேவிசிலையும் இன்னைக்கு, ஐ மீன் ஜேவிசியில் இன்னைக்கும் வந்து கிளியராக இருக்கு அப்படின்ட்டு. ருவேஸ் நோ விசிபிலிட்டி, ருவேஸ் எவ்வளோ பேர் வந்து எனக்கு ருவேஸ் சொல்லி அனுப்பியிருக்காங்க மெசேஜ். அண்ட் வேற யார், முகமது ஃபாரூக் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கிளியராக இருக்குது அவர் அனுப்பியிருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது, எந்த ஏரியான்னு தெரியல. வேற யார், யா ஹாய் அக்கா, அபுதாபியிலேருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன், இங்கே இன்னும் ஃபாகாக இருக்குதுன்னு சொல்லி அருள் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஓகே, விமல் குட் மார்னிங் டு யூ டூ. ஸோ அப்படி பல இடங்களில் பொதுவாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஐ திங்க் அலைன் சைடில் வந்து ஃபாக் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் தான் அந்த பக்கம் ஃபாக் இருக்கும்னு நினச்சேன். துபாய் அலைன் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் துபாய் வரும்போது கொஞ்சம் நேரத்துக்கு ஃபாக் இருந்தது, ஸோ ஐ வாஸ் திங்கிங் அலைன் டைரக்ஷனில் ஃபாக் இருக்கணும், பட் சர்ப்ரைசிங்லி அலைன் பக்கம் வந்து ஃபாக் இல்லை, ஆனால் ருவேஸில் ஃபாகியாக இருக்குது, ராசல் கேமில் ஃபாகியாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ரெண்டு ஏரியாஸ் தான் வந்து இன்றைக்கி ஃபாக்கான ஹாட் ஸ்பாட்னு நினைக்கிறேன். எனவே பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் இன்னும் ஃபுல் ஃபோர்ஸில் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவார், அப்புறம் ஃபாகெல்லாம் கிளியர் ஆகி ஆஸ் யூஷுவல் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே, இப்போ 12B படத்துலேருந்து பூவே வாய் பேசும்போது பாட்டு, அண்ட் ஜி படத்துலேருந்து டிங் டாங் கோவில்மணி, ரெண்டு பாட்டும் கேட்கலாம் ஆன் மெடிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga. Alladhu mobile app valiya pay pannunga.

Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

0: Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
3: 89.4. We'll be back after a short commercial break.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா

0: பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் வில் இருக்கு ஜஸ்ட் 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
1: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
0: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
2: ஆஃபர் வேலிட் until 11th October only at பீமா ஜுவல்லர்ஸ், லூலு புவேலா ஷார்ஜா, லூலு அல்பர்ஷா துபாய் and மதினத் ஜாயத் ஷாப்பிங் சென்டர் அபுதாபி. Visit now, this annual offer won't come again. TNC apply.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி lowest gold rate ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: டு யூ பை ABC Cargo & Courier நம்பர் 1 NGCC கால் ஓ வாட்ஸ்அப் 800-916 ஓ விசிட் abccargo.ae.
1: சரி, யாரெல்லாம் ஊருக்கு போகிற பிளான்ல இருக்கீங்க, அதாவது இந்தியாவுக்கு, நான் கேட்கறது UAE டு இந்தியா யாரெல்லாம் போறீங்க, அதுவும் இண்டிகோ ஃபிளைட் வழியா போகணும்னு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, UAE டு இண்டிகோட ஃபிளைட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து அவங்களோட ஃபியூல் சர்ச்சார்ஜை ரிவைஸ் பண்றாங்க, எஃபெக்டிவ் October 6th. அதை பல மீடியாலையும் வெளியிட்டு இருந்தாங்க, நியூஸ் சேனல்ஸ் நியூஸ் வெப்சைட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் டிராவல் ஏஜென்ட் சொல்றது என்னன்னா, இந்த ஃபைனல் இன்க்ரீஸ் இன் ஏர் ஃபேர்ஸ் அஃப்கோர்ஸ் செவரல் ஃபேக்டர்ஸை காரணம் வச்சு அது ரிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றிருக்காங்க. ஆனால் பர்டிகுலர்லி வந்து பேசஞ்சர்ஸ் ஃப்ளைங் பிட்வீன் UAE அண்ட் இந்தியா வையா இண்டிகோ ஃப்ளைட் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் October 7th, அதாவது நேத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இனியிலேருந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த பிஞ்ச் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சரி, ஹவு மச் மோர் குட் வி பே, எவ்வளோ வந்து ஒரு ஒருத்தரும் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, டிராவல் ஏஜென்ட்ஸ் எஸ்டிமேட் பண்ணுறது ஓவரால் இன்க்ரீஸ் பர் பேசஞ்சர் அரவுண்ட் ஒரு 200 dirhams வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆன் சம் ஜேர்னிஸ். ஆல்தோ அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ளைட் எந்த டேட்டில் புக் பண்ணுறோம் அண்ட் என்ன ரூட்டில் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரஃப்லி வந்து ஒரு 200 பர் பேசஞ்சர் ஒரு ரூட்க்கு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இது இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்பொழுது 200 ஒருத்தருக்கே 200 நமக்கு கொஞ்சம் 200 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிஞ்ச் வந்து அதிகமாக ஃபீல் பண்ண போகிறது யார் அப்படின்னா, இந்த குரூப் புக்கிங்ஸ் பண்ணும்பொழுது ஒரே ஃபேமிலியிலேருந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து பண்ணும்பொழுது. ஏன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா இட் இல் பி அன் அடிஷனல் ஆஃப் மினிமம் 800 dirhams ஆகுது ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஏன் இந்த இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அகேன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ஃபியூல் ரேட்ஸ் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு, அந்த காரணங்களால தான் அவங்க அதிகப்படுத்தி இருக்காங்க. அண்ட் ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஏன் மாறும் இந்த ஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அஃப்கோர்ஸ் லைக் வி ஆல் நோ ஏர்லைன் டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து மாறிட்டே இருக்கும், கான்ஸ்டன்ட்டாக மாறிட்டே இருக்கும். அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ என்ன லாஜிக்கோ தெரியாது. ஒரு ஒரு முறை நம்மளே வந்து ஒரு 2 தடவை ஒரு ப்ரௌசர்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முறை பார்க்கறதுக்கும் அடுத்த முறை பார்க்கறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஏராளமாக இருக்கிறது நம்ம பொதுவாகவே கவனிச்சிருப்போம். அண்ட் பர்டிகுலர்லி வந்து UAE இந்தியா ரூட்ஸ்ல இந்த ஃபியூல் காம்பனன்ட் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. பட் அகேன் நம்ம வந்து என்னதான் இந்த சர்சார்ஜ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்குனாலும், இந்த டிக்கெட்டோட பேஸ் பிரைஸ் அப்படிங்கிறது அகேன் நம்ம புக் பண்ணக்கூடிய அந்த ரூட்டை பொறுத்து, டிராவல் டேட்டை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அது வந்து ஸ்டாண்டர்டான பேஸ் ஃபேரா இருக்காது, பட் இந்த சர்சார்ஜ் வந்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து UAE-லேருந்து சவுத் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் தான் இதோடைய பிகர் இம்பாக்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருப்போம். பர்டிகுலர்லி சவுத் இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ரூட்ஸ் எல்லாம் இட் இஸ் லைக் ஆல்வேஸ் ஒன் டிமாண்ட். நம்ம UAE-லேருந்து போகக்கூடிய சே கொச்சி, அதுக்கப்புறம் சென்னை, இந்த மாதிரியான ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே மக்களால் அதிகமாக தேடப்பட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ரூட்டாக வேற இருக்கா. அந்த காரணத்தினால வந்து நமக்கு கொஞ்சம் அந்த பிஞ்ச் ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில ஃப்ளைட் ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறதுனால அகேன் நமக்கு சப்ளை டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, பட் சப்ளை கம்மியாக இருக்குது, சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த காரணத்தினால

0: இந்த இன்க்ரீஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அண்ட் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த ஃபீஸ் ஹைக் ஒன்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்கன்னா அதை குறைக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. பட் ட்ராவல் ஏஜென்ட் சொல்கிறது என்னென்னா, இட் இஸ் ஆக்சுவலி குவாய்ட் டிஃபிகல்ட் எத்தனை நாட்களுக்கு இந்த ஹையர் ஃபேர்ஸ் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க நம்மகிட்ட செவரல் ஃபேக்டர்ஸின் காரணமாக நம்ம வந்து இதை ஏற்றுறோம் அப்படின்ட்டு. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர அது கம்மியாகி பார்த்ததில்லை நம்ம இது வரைக்கும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப், ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கும் ட்ராவல் பண்ண தான் வேணும் இல்லையா. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் யஸ், குயிக்காக உங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க.
1: Brought to you by ABC Cargo & Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo & Courier, number 1 NGCC, TNC apply. மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை எல்டி சனாகார்டன், 2.75 cents, வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. கோ ஸ்பான்சர்ட் பை ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச், உங்க பணத்தை டபுள் பண்ணி அ

0: மிராக்கிள் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க. 89.4.
2: வீட்ல கலர் கலரா பட்டு போடவே இருக்கு, ஆனா அது கட்டிறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. டைட்டில் ஸ்பான்சர் உஜாலா இன் அசோசியேஷன் வித் Mars Stores.
6: We'll be back after a short commercial break.
2: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
7: நெல்சன்
2: திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
8: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
9: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
10: ஆமாங்க.
9: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
10: ஆமாங்க.
9: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
10: ஆமாங்க.
9: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
2: ஏன் பண்ண முடியாது?
11: நீங்க ஆயுர்வேத முறையில 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
12: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
2: கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100.
13: மேடம் ஒரு நிமிஷம்.
14: எஸ்.
13: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
14: ஹா, நல்லா தெரியுமே.
13: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
15: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
16: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: In association with
17: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
16: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். பாத்தீங்களா கோல்ட் ரேட் என்ன ஆச்சுன்னு? நீத்தி வரைக்கும் 500 திரும்ஸ்க்கு கம்மியா இருந்தது, சடனா வந்து நீத்திக்கு 504 திரும்ஸ் ஆச்சு, 24 கேரட் தங்கம் 1 கிராம். ஆனா இப்போ வந்து திருப்பியும் கம்மியா இருக்கு, 24 கேரட் வந்து ரைட் நோ இப்போ கரண்ட் ரேட் நம்ம பார்த்தோம்னா இங்க நம்ம UAE ல 500 திரும்ஸ் அண்ட் 50 ஃபில்ஸ் ஆகிய இருக்கு 1 கிராம். 22 கேரட் தங்கம் வந்து 463 திரும்ஸ் 50 ஃபில்ஸா இருக்கு, இதுவும் வந்து நேத்திக்கு ஒரு 3-4 திரும்ஸ் பக்கம் ஜாஸ்தி ஆச்சு. ஸோ இந்த விலை ஏற்ற இறக்கத்திலிருந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்க கோல்ட் ரேட்டை பிளாக் பண்ணிக்கணும். அதுவும் ஜாய் ஆஃப் லுகாஸ்ல இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நிறைய அழகழகான நகைகள்லாம் வந்து இறங்கும். நீங்களும் வந்து சில ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, இந்த ஆஸ்பீஷியஸான நாட்கள் எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி எல்லாருமே யோசிக்கக்கூடிய அந்த ஆஸ்பீஷியஸான நாட்கள்ல தங்கத்தோட விலை எப்படி இருக்கும், ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி அந்த ட்ரெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி விலை உயர்வில் இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக நீங்க என்ன பண்ணணும், ஜாய் லுகாஸ்ல உங்களோட ஃபேவரட் ஜுவல்லரிய ஜஸ்ட் 10% மட்டும் பே பண்ணி நீங்க ப்ரீ புக் பண்ணினீங்கன்னா போதும், சரியா? அண்ட் ஃபெஸ்டிவ் சீசன் வரும்பொழுது கோல்டு ஹைக், கோல்டு ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கம்மியான ரேட்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம். இல்லை அப்படியே வந்து எதிர்பாராத விதமா ஃபெஸ்டிவ் டைம்ல நீங்க புக் பண்ண ரேட்டை விட கம்மியா இருக்கு கோல்டு ரேட் அப்படின்னா நோ வரிஸ் அட் ஆல், நீங்க வந்து அந்த கம்மியான ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுக்காக ஜாய் லுகாஸோட ஷோரூம்க்கு போகணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முடிஞ்சா நீங்க தாராளமா போகலாம். இல்லைன்னா உங்களோட ஆப் இருக்கு, ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுலேயே பார்த்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதில் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுடைய 10% அட்வான்ஸையும் பே பண்ணிட்டு நீங்க அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கீங்களா, சரியா? ஸோ மறந்துடாதீங்க நவம்பர் 7th இந்த ஆஃபரை நீங்க அவைல் பண்ணி ஆகணும். ஆல் ரைட், அடுத்ததான் வந்து வண்டிச்சோலை சின்னராசு படத்துலேருந்து ஒரு கோல்டன் சாங் மீட்டிங்ல இருக்கு, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பிரேக்கும் இருக்கு. ஸோ கமர்ஷியல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணுவார் லீகலா இருக்காக. ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும். This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: 2025 டிசம்பரில் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் திமுக ஆட்சியில் 400,000 கவர்கள் அச்சிட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண் ராஜ் தெரிவித்தார். தங்கள் ஆட்சியிலேயே இந்தியை அனுமதித்து தற்போது ஆளும் கட்சி மீது பழி போடுவது என்ன அரசியல் என்று அவர் வினவியுள்ளார். தற்போதைய நிர்வாகம் கிடங்கில் உள்ள தேவையின் அடிப்படையில் மட்டுமே கவர்கள் கொள்முதல் செய்யப்படுவதாகவும், மாத்திரை கவரில் ஹிந்தி இருந்த விவகாரம் கவனத்துக்கு வந்த உடனே பயன்பாடு நிறுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். புவிசார் அரசியல் மோதல்கள் காரணமாக உலக தெற்கு நாடுகள் 4F நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த 4F என்பது உணவு, எரிபொருள், உரம், நிதி ஆகிய 4 முக்கிய துறைகளை குறிக்கின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படும் போர்கள் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்கள் உணவு மற்றும் எரிபொருள் விநியோகச் சங்கிலிகளை பாதிக்கக்கூடும். அதேபோன்று உரங்களின் விலை மற்றும் கிடைக்கும் தன்மையில் ஏற்படும் பாதிப்புகள் விவசாய உற்பத்தியை பாதிக்கலாம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணியும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியுமான ஷிராந்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கிருளப்பனையில் உள்ள அவரது வீட்டில் வாக்குமூலம் பதிவு செய்தனர். அதன் பின்னர் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவில் யூனிவர்சிட்டி சிட்டி மற்றும் கண்காட்சி மைதானம் இடையேயான சாலை போக்குவரத்து பகுதியளவில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. எதிஹாத் ரயில் நிலையத்துக்கான அணுகல் சாலைகள் அமைக்கும் பணிகள் முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்ததன்படி இரு திசைகளிலும் தலா 2 வழித்தடங்கள் தற்போது வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளன. இந்த போக்குவரத்து பாதை இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17 பகுதியில் தொடங்கி யூனிவர்சிட்டி பாலம் வழியாக செல்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்பு ஏமனின் ஏடன் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியதாக அந்நாட்டின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏடன் சர்வதேச விமான நிலையத்தை ஹூதி அமைப்பு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருட்கள் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் மூலம் குறிவைத்ததாக அச்செய்தி நிறுவனம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஏற்பட்ட சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் உடனடியாக வெளியாகவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஸ்மிருதி மந்தனா இந்திய மகளிர் அணியின் அனைத்து வகை கிரிக்கெட்டுக்குமான புதிய தலைவியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சுமார் 1 தசாப்தமாக கேப்டன் பொறுப்பில் இருந்த ஹர்மன் பிரீத் கவுர் நேற்று பதவியில் இருந்து விலகிய நிலையில் மந்தனா புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தின் பெரும்பகுதியில் ஹர்மன் பிரீத் கவுரின் துணை கேப்டனாக இருந்த மந்தனா இதற்கு முன்பு இந்திய அணியை 4 ஒருநாள் போட்டிகளிலும் 18 T20 போட்டிகளிலும் வழிநடத்தியுள்ளார். உள்நாட்டு கிரிக்கெட்டில் மகாராஷ்டிரா அணிக்கும் மகளிர் பிரிமியர் லீக் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் மந்தனா கேப்டனாக செயற்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். புதன்கிழமை பொதுவா வந்து 9 மணியிலிருந்து 10 மணி, இல்லைன்னா 10 மணியிலிருந்து 11 மணி அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் யூனோ அது வென்ஸ்டேஸ் நமக்கு லீகல் ஆர் நடக்கிறது உண்டு. அண்ட் இன்னைக்கும் நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம்.
0: எஸ் ரொம்ப அவசியமான ஒன்று வழக்கம் போல. காலையிலேயே நான் சொல்லிட்டேன், அதுவும் நீங்க வந்து பிரைவேட் செக்டர்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸா இருக்கீங்கன்னா மறக்காம ரிமைண்டர் எல்லாம் வச்சு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஸோ வழக்கம் போல ஆரம்பிச்சிடலாமா?
1: ஆமா, வழக்கம் போல லத்தீன் பழமொழியில் ஆரம்பிச்சிருவோம். பக்டா சுண்ட் சர்வாண்டா, சின்னதா இருக்கு. அக்ரிமெண்ட்ஸ் மஸ்ட் பி கெப்ட், அதாவது ஒப்பந்தங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். சிறுசா
0: சிம்பிளா
1: ஒப்பந்தங்கள் எப்பவுமே கடைபிடிக்கப்பட வேண்டும். அப்போ அப்படி பேசும்போது ரெகுலேஷன்ஸ் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் வென் எம்ப்ளாய்டு இன் த யூஏஇ, அதாவது இங்கே வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறவர் வந்து எப்படி அவர் ஒரு முதலாளி ஆக முடியும், தொழிலாளியாக இருந்து முதலாளியாக எப்படி ஆக முடியும். நம்ம இந்த நாட்டுக்கு வரும்போது சரி வேலைக்காக தான் வரோம், பட் வேலைக்கு வந்துட்டு ஒரு வயசு வரும்போது சரி நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு வேலை செய்யணும், நமக்கே நம்ம வேலை செஞ்சுக்கலாமே சொல்லி நிறைய பேருக்கு அந்த தோன்றுதல் வரலாம். அப்படி வரும்போது அது எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். சிலர் வந்து வம்பளை மாட்டிக்கிறாங்க, அதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வேற யார் பேர்லேயே இருக்கும், இவங்க பணம் மட்டும் போட்டுருவாங்க, அதில் ஜாயின் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஜாயின் பண்ண
0: முடியாதனால
1: ஷேர் ஹோல்டிங் எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து அவங்க அந்த பிஸ்னஸ் நடத்துகிறவங்க வந்து நாளைக்கு இல்லை
0: கிளம்பு
1: எல்லாம் கிளம்பு, என் பணம் அவன் பணம் கிடையாது என் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டா இவங்க வந்து கொடுத்த பணம் காலி. இதில் நிறைய கேள்விகள் வருது, இந்த மாதிரி நம்ம ஷோவில் கூட நிறைய கேள்வி வருது. அப்போ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்குகள் இருக்கு இதில், அதனால இது எப்படி செய்யலாம்னு சொல்லி நீங்கள் பேசுவோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இப்போது யூஏஇனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு நடதான் இல்லையா சார், ஒரு வேலைக்கு வரதாகட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் ஆகட்டும், இட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகணுங்கிற அந்த ஒரு ஆசை கனவு இருக்க தான் செய்யும். அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து எம்ப்ளாய்டாக இருக்கும்பொழுதே எப்படி ஆண்டர்பிரினர் ஆகலாம், அதுக்கான லீகாலிட்டிஸ் எல்லாம் என்னங்கிறது தான் பேச போகிறோம். ஸோ பேசிக் ரெகுலேஷன்ஸ் என்ன சார், ஒரு எம்ப்ளாயி ஒரு இடத்துல பணிபுரியக்கூடிய ஒருத்தர் வந்து தன்னுடைய சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் ரெகுலேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
1: ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் இருக்கீங்க, நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க விரும்புகிறீங்கன்னா அதில் தப்பு கிடையாது, ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு என்ஓசி வேணும்.
0: என்ஓசி வேணும், ஓகே. ஆட்சேபனை இல்லை,
1: ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். எனக்கு இவர் வேலை வேற தொழில் ஆரம்பிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதுல வந்து நீங்க அவங்களுக்கு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காம்படிட்டிவ் பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இல்ல சில பெரிய நிறுவனங்கள் வந்து இல்ல நீங்க வேற பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அங்க டிஸ்ட்ராக்டர் ஆயிடுவீங்க, இங்க வேலை ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது இட்ஸ் எ ஜெனுவின் சிச்சுவேஷன், அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து நீங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம கிட்ட வேலை செய்றீங்க, அப்புறம் நீங்க போய் வேற பிசினஸ் பார்க்க போறீங்கன்னா இதுல உள்ள கன்சென்ட்ரேஷன்
0: வாய்ப்பு இருக்கு,
1: அதனால கொடுக்கறதுக்கு சான்ஸ் கம்மி. ஆனா சில எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வேற தொழில் ஆரம்பிச்சுக்குங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுக்கலாம். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ இந்த கோல்டன் விசா இருக்கு, நிறைய பேர் சொந்தமாக விசா வச்சுருக்காங்க, வெரி செல்ஃப் ஸ்பான்சர்ட் விசான்னு சொல்கிறோம். இப்போ நான் கூட எனக்கு கூட வக்கீல் தொழில் வக்கீல் குவாலிஃபைட் லாயர் ஒரு சீனியர் லாயருங்கிறதுனால எனக்கு ஒரு கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு லேபர் கார்டு வச்சு எங்கே வேணாலும் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நான் ஒன்று இண்டிபெண்டன்ட் விசா, நான் வந்து வேறு யாரு கூட என் விசாவில் கிடையாது. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த காம்படிஷன் பிஸ்னஸாக இருக்கக்கூடாது, புரியுதா? இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் கம்பெனில வேலை செய்றீங்க, நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்ட்னர் ஆகுறீங்க, பிரச்சனை கிடையாது, ரெண்டுக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் இந்த கம்பெனிக்கே நீங்க கேட்டரிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்ப நீங்க கம்பெனில போய் சொல்லலாம், சார் நம்ம கம்பெனில நிறைய தொழிலாளிகளுக்கு சாப்பாடு டெலிவரி பண்ணணும், நான் ஒரு கிச்சன் ஆரம்பிச்சுக்கிறேன், இவங்களுக்கு டெலிவரி பண்ண, ஓ ஆரம்பிப்பா. அப்ப அந்த கம்பெனி முதலாளி வந்து ஒரு நல்லவரா இருந்தா சரி பொழைச்சு போட்டோம்னு சொல்லி இது பண்ணிடுவாரு. சோ அப்ப அப்படி உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது.
0: ஆனா என்ன, டைரக்ட் காம்படிட்டரா இருக்கக்கூடாது, அதே தொழில் வந்து சேர மாதிரியான ஒரு காம்படிட்டர் பிசினஸ் ஆரம்பிக்கூடாது. ஓகே, பேசிக்கா இதுதான். அண்ட் இதுல இன்னும் சில நுணுக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆஸ் ஆல்வேஸ், பாட்டு பிளே ஆகக்கூடிய கேப்ல சர்க்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, லீகலி எனக்கு இந்த டவுட் இருக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா குவிக்கா நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசுகிற தலைப்புன்னு கிடையாது, என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னு கேட்கறதுக்கு 800-8940 அழைக்கலாம். அஃப்கோர்ஸ் கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் ஆஃபேரில் தான் பேச போகிறீங்க.
2: Back to back. Ring the party. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga. Alladhu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன கொண்டு தூணால நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: 1982 முதல் UAE-யில் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஐ சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287994 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் உடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஆபீஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய், பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
7: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
8: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
7: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
8: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லீகல் ஆர்ல நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, ரெகுலேஷன்ஸ் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் வென் எம்ப்ளாய்டு இன் தி UAE. அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க, எம்ப்ளாயியா இருக்கீங்க, அப்படி இருந்துட்டே நீங்க வந்து தனியா ஒரு தொழில் தொடங்க முடியுமா, அதுல இருக்கக்கூடிய லீகாலிட்டிஸ் எல்லாம் என்னங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஸோ பேசிக் ரெகுலேஷன்ஸ் நீங்க என்னன்னு சொன்னீங்க சார், ஒரு எம்ப்ளாயி வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா. அண்ட் நம்ம நடுவில் பேசும்பொழுது இந்த காம்படிட்டிவான இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட நம்ம பேசணும், சில பேர் ஆஃபேர்லாம் கூட கேட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த நான் காம்படிஷன் கிளாஸ் அப்படிங்கறதும் நம்ம ப்ராபபிலி சைன் பண்ணிருப்போம் நம்மளுடைய அக்ரிமெண்ட்ல இல்லையா. சோ அதோட ஸ்கோப் வந்து என்னவாக இருக்கும், நம்ம ஆண்டர்பிரினர் ஆகும்போது அதோட எஃபெக்ட் வந்து எப்படி நம்ம மேல வரும்?
1: அதாவது நான் காம்படிஷன் கிளாஸ்ங்கிறது வந்து ஒரு வேற ஒரு வேலையில இருந்து வேற வேலைக்கு போறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வேலையிலேருந்து நீங்கள் விட்டுட்டு போய் வேற ஒரு பிஸ்னஸ் அதுக்கு எதிராக அந்த சிமிலர் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் நான் காம்படிஷன் தான். அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து விட்டு போய் சொந்தமாக கிளினிக் வைக்கிறாரு, அதுவும் ஒரு காம்படிஷன் தான். ஸோ அந்த நான் காம்படிஷன் கிளாஸுக்குள்ள அது வரும். இதில் இப்போ நம்ம போன வாரம் நம்ம பேசுனது இதை பற்றி தான் மெயினாக பேசணும், நான் காம்படிஷன் கிளாஸ். அதில் நம்ம மெயின் ஸ்கோப்புங்கிறது வந்து இந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஆரம்பிக்கிற புது பிஸ்னஸ்னால, அதாவது நீங்கள் வேலை செஞ்ச பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற புது பிஸ்னஸ்னால பாதிக்கப்படக்கூடாது.
0: ஓகே.
1: ஸோ எப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து ரகசியங்களை இங்கேருந்து டிசைன்ஸை எடுத்துகிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா இங்கே உள்ள கிளைண்டேல் இல்லை கஸ்டமரை அங்கே போஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, இது வந்து தப்பான விஷயமாகப்படுகிறது.
0: ஓகே.
1: ஸோ தட் இஸ் நாட் அலவுட். அதாவது இங்கேருந்து நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக்கல் முதல்ல சொன்ன மாதிரி டெக்னிக்கல் கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு ஃப்ளீட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் போய் ஒரு வேற ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இங்கே உள்ள கிளையன்ஸ் எல்லாம் இங்கே உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்கள் கனெக்ஷன் நீங்கள் தானே மீட் பண்ணீங்க, சேல்ஸ் ஸ்டாஃபாக அங்கே விழுத்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது உங்களோட ஸ்கில்ஸ் யூ கேன் கண்டினியூ, பட் நீங்கள் வந்து நீங்கள் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியை பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுனால, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால, இல்லை வேற எங்கே வேலை செய்கிறதுனால, அதை பற்றி நம்ம போன வாரம் பேசணும், வேற எங்கேயாவது வேலைக்கு போகும்போது. ஆனால் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது அது ஒரு காம்படிஷன் பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம், பட் அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது.
0: ஸோ அது மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆமாம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் இருக்கு இல்லையா. ஓகே, தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனிவே, தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களாக நம்ம பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில். அண்ட் உங்களுக்காக ஒரு 2-3 பாட்டு வருது, நல்ல ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் அவர்கிட்ட ஆஃப் ஏரில் ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி பேசுகிற டாபிக் இல்லாமல் இட் குட் பி எனி திங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆஃப் ஏரில் நீங்கள் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 800-894-0 இஸ் த நம்பர், உடனே கால் பண்ணுங்க.
2: Mercil Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan. Hey,

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி.

0: பிரிட்டு பாய் பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா தமிழ் தமிழ் தமிழ் 89.4 வீட்ல கலர் கலரா பட்டு போடுவா இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. டைட்டில் ஸ்பான்சர் உஜாலா இன் அசோசியேஷன் வித் Mars Stores.
4: We'll be back after a short commercial break.
5: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறைய தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபிஐ தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
6: வருகை தாருங்கள்.

0: 9:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தா, இங்க நம்ம அமீரகத்துல ஒரு இடத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்பொழுதே நம்ம எப்படி ஆண்டர்பிரினர் ஆகலாம், அதற்கான லீகாலிட்டிஸ் எல்லாம் என்னென்னு பேச ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ பிஃபோர் வி ராப்ஸ், இன்னும் ஒரு ஃபியூ டவுட்ஸ் கூட இருக்கு. இந்த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கு நடுவில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒப்புதலோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சார்?
1: அதாவது நீங்கள் ஒரு இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நீங்கள் எம்ப்ளாய்டாக இருக்கும்போது, அண்ட் யூ கேன் கெட் இன், யூ கேன் லீவ் த கம்பெனி. அதாவது நீங்கள் இருக்கும்போது அவங்க என்ஓசி கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். என்ஓசி இல்லாமல் கூட இந்த காம்படிஷன் கிளாஸ் பிரச்சனை வராமல் இருக்கிறது நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். எம்ப்ளாயருக்கு வந்து அது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கணும். அதாவது நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா அவங்க ஒரு பெனிஃபிட் இருக்கணும், நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும் எம்ப்ளாயினால், எம்ப்ளாயர்னால. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். அதாவது நம்ம நான் காம்படிஷன் கிளாஸ் கிடையாது, நம்ம செய்வோம். அதாவது நிறைய இடங்களில் வந்து நீங்கள் ஒரு சி ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த கார் கம்பெனியில் நீங்கள் வந்து சர்வீஸ் சூப்பர்வைசராக இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து வேறு ரெண்டு சர்வீஸ் சென்டர்ஸ் வேணும், அடிஷ்னல் சர்வீஸ் சென்டர்ஸ். சரி, நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க, சிட்டியில் வேலை செய்கிறீங்க, பக்கத்தில் உள்ள சின்ன டவுன்ஸில் வில்லேஜஸில் வந்து சர்வீஸ் சென்டர் வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து உங்களும் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். எப்படி? நீங்கள் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்க கார் நிறைய விற்று போகும், நிறைய சர்வீஸ் சென்டர் இருந்தால் அந்த காரை அவங்க வாங்குவாங்க. அதே நேரத்தில் உங்க எம்ப்ளாயிக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அவருக்கும் நீங்க வந்து இது பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேர் இப்படி
0: ஒரு
1: அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிசினஸ். இது நான் கொடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அமீரகத்திலே நீங்க வந்து நிறைய பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு சப்ளையரா அமையலாம், நீங்க ஒரு வெண்டர் அமையலாம், ஒரு சர்வீஸ் சென்டர் அமையலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு உங்களுக்கும் உதவியா இருக்கும், நீங்க வேலை செஞ்ச கம்பெனிக்கு உதவியா இருக்கும். இட் கேன் பி
0: மியூச்சுவலி பெனிஃபிஷியல்.
1: அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு நான் காம்படிஷன் கிளாஸோ இந்த மாதிரி என்ஓசி பிரச்சனைகளோ இல்லாம நீங்க சொந்தமா தொழில்
0: ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, அதனால இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பிரேக் அண்ட் குட்டி பிரேக் அப்புறமா வந்து இன்னைக்கு சில பேர் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்கு ரெலவென்டாவே சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. அதுல இருந்து பெஸ்டா நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் எடுத்து அதற்கான சொல்யூஷனையும் நமக்கு லாயர் தருவாரு. அதுக்கு வெயிட் பண்ணுங்க, ஒரு குட்டி பிரேக் அப்புறமா வந்து பேசுவோம்.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
4: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
5: என்னது, நிஜமாவா?
6: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG.
7: தானே.
6: 415-4242.

0: ஆல் ரைட், லீகல் ஆரோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம கூட லாயர் மகாதேவா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசினது ஒரு இடத்துல நம்ம பணிபுரிஞ்சுட்டு இருக்கும் பொழுதே எப்படி நம்ம சொந்த தொழில் தொடங்கலாம், லீகலா வந்து அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னங்கிறத பத்தி பேசணும். அண்ட் ஆஃப் ஏர்லயும் நிறைய ரெலவென்டான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்திருந்தது இல்லையா சார்? ஸோ என்ன சிச்சுவேஷனுக்கு நம்ம பதில் அளிக்க போறோம்?
1: அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்டது வந்து, அவர் வந்து ஒரு 2 வருஷமா ஒரு கம்பெனியில வேலை செய்யறாரு. இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து இங்கே பிஸ்னஸ் செட்டப் பண்ண விரும்புகிறாரு. அவர் கூட ஜாயின் பண்ணணும், பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி நடத்தணும்னு. நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் நடத்தலாம். உங்கள் பேரில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் கம்பெனிலேருந்து என்ஓசி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக டாக்குமெண்டேஷன் வச்சுக்கணும். இதில் உங்கள் மனைவியோ சகோதரங்களோ வேறு யாராவது பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டுக்கலாம் அந்த பிஸ்னஸில், ஸோ தட் யூ ஹாவ் அ செக்யூரிட்டி. அதில் பிஸ்னஸ் பார்ட்னராக போட்டு நீங்கள் உதவி பண்ணலாம் அந்த பிஸ்னஸில். ஆனால் லீகலாக நீங்கள் வந்து கம்பெனி என்ஓசி இல்லாமல் நீங்கள் அந்த இதில் சேர முடியாது. அதே மாதிரி ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பார்ட்னர்ஷிப் டாக்குமெண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது பிசினஸ்ல கரெக்டா அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக
0: ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓகே, தேங்க்யூ சார். நிறைய பேருக்கு ஆஃப் ஏர்லயும் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்க. அண்ட் இன் ஜெனரல் ஆன் ஏர்லயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த டாபிக் நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். விரைவில் சந்திப்போம்.
1: ஆல்
0: ரைட், ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன், கேளுங்க. தங்கமகன் படத்துல இருந்து அதுக்கப்புறமா 10 மணிக்கு மேல வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
2: Mercil Morning brought to you by
3: ALD Sena Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
2: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிக ஆட்சியில் மின்வெட்டை மிஞ்சும் அளவுக்கு அரிவாள் வெட்டு தலை தூக்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இரத்த சகதியில் சிக்கியுள்ளது தமிழ்நாடு என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குற்றவாளிகள் தைரியமாகவும் பொதுமக்கள் அச்சத்தோடும் வாழும் சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளதற்கு சான்றாக கடந்த 24 மணி நேரத்தில் வெளியாகிய அதிர்ச்சி செய்திகள் அமைந்துள்ளன என்று அவர் கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் 19 வயது இளைஞர் சத்யசீலன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திருத்தணியில் தனது 17 வயது மகளுக்கு தொல்லை கொடுத்த நபர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்த தந்தை அவரது வீட்டின் முன்பை வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்தியுள்ளார். ஆகாஷ்வாணி பவனுக்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி வத்ரா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி நுழைந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்குடன் தொடர்புடைய மற்ற எம்பிக்கள் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணியும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவியுமான ஷிராந்தி ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கிருலப்பனையில் உள்ள அவரது வீட்டில் சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் அவரை கைது செய்தனர். சிறிலிய சபைய கணக்கில் ஏற்பட்டுள்ள முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
2: ஊட்டச்சத்தை மேம்படுத்தவும் உடல் பருமன் உள்ளிட்ட தொற்றாத நோய்களின் பாதிப்பை குறைக்கவும் நாடு தழுவிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உணவுப் பொருட்களில் சோடியம், சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவு அமீரகம் புதிய வரம்புகளை அமல்படுத்த தொடங்கியுள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் சுவையூட்டப்பட்ட தயிர் மற்றும் லபான், உப்பு அதிகம் கொண்ட சிற்றுண்டி வகைகள், பதப்படுத்தப்பட்ட சீஸ் உள்ளிட்ட குறிப்பிட்ட உணவுப் பொருட்களுக்கு பொருந்தும். குறிப்பிட்ட அளவு வரம்புகளை பின்பற்ற தவறும் உணவு நிறுவனங்களுக்கு நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். முதற்கட்டமாக எச்சரிக்கை விடுக்கப்படுவதுடன் விதிமீறலின் தன்மைக்கேற்ப 5,000 திர்ஹாம்ஸ் முதல் 5,00,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படலாம். குற்றம் மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் சர்வதேச ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் 2026 செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 1 வரை நடைபெற்ற 15th ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவியல் நீதித்துறை மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் தீவிரமாக பங்கேற்றதைத் தொடர்ந்து இந்த உறுதிப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 19.1 ஓவரில் 171 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். 172 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இந்திய அணி 14.4 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 172 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 32 பந்துகள் மீதமிருக்க 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 102 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். இஷான் கிஷன் இறுதிவரை களத்தில் நின்றதுடன் 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சஞ்சு சாம்சன் 11 ஓட்டங்களுடனும் அபிஷேக் சர்மா 21 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். இந்த வெற்றியுடன் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.
3: Business update. Business update. Brought to you by
4: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: உலகளாவிய வட்டி விகிதங்கள் 2027 வரை உயர்ந்த நிலையிலேயே நீடிக்க வாய்ப்புள்ளதாக அபுதாபியை தளமாக கொண்ட முதலீட்டு நிறுவனமான லுனைட்டின் சமீபத்திய பொருளாதார ஆய்வு தெரிவிக்கின்றது. பொருளாதாரத்தில் பெரும் சரிவு ஏற்பட போகின்றது என்ற அச்சத்தால் அல்லாமல் பெயரளவிலான பொருளாதார வளர்ச்சி வலுவாக இருப்பதற்கேற்ப மத்திய வங்கிகள் தங்களது பணவியல் கொள்கையை நிர்ணயித்து வருவதால் வட்டி விகிதங்கள் தொடர்ந்தும் உயர்ந்த நிலையில் இருக்கும் என அந்த ஆய்வு கூறுகின்றது.
3: Business update.
5: Brought to you by
6: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் அதிகபட்ச வெப்பநிலை முறையே 43 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகக்கூடும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: சில பாட்டெல்லாம் இருக்கும் இன்ஸ்டன்ட் மூட் லிஃப்டர்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் மூட் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு கேட்கும்போது என்ன பிரச்சனை என்ன டென்ஷனில் நம்ம இருந்தாலும் அது கூட சேர்ந்து நம்ம வந்து பாட ஆரம்பிச்சிரும் இல்லை வைப் பண்ண ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து இந்த செல்ஃபி புல்லர் பாட்டு. அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு முடிச்சாச்சு. அந்த டைம் இஸ் 10:13 மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடந்த ஒரு மணி நேரம் வாட் அ ப்ரொடக்டிவ் செஷன் தட் வாஸ். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை வந்து லாயர் மகாதேவா அவர்கள் வந்து தீர்த்து வச்சாரு. ஒரு இடத்துல வந்து எம்ப்ளாய்டாக இருக்கும் பொழுதே நம்ம வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, சுய தொழில் ஆரம்பிக்கலாமா, அதற்கு இருக்கக்கூடிய லீகாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. எஸ் அஃப்கோர்ஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க, சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் வந்து அதோடைய வெரிக். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் அவர் ஷேர் பண்ணார். இருந்தாலும் நீங்கள் பர்சனலி ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது ப்ராப்பரான ஒரு லீகல் கன்சல்டேஷன்லாம் எடுத்துக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் எவ்ரிபடி. சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஜேஜே படத்துலேருந்து உனே நான் பாட்டு, தூள் படத்துலேருந்து ஆசை ஆசை பாட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அதாவது நம்ம யூஏக்குள்ளே வந்து நிறையா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு எமிரேட்னு பார்த்தோம்னா நம்ம துபாயை சொல்லலாம். அபுதாபியும் எடுக்கும், மற்ற எமிரேட்ஸும் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறையா வந்து நம்ம துபாய் பற்றி செய்திகள்லாம் கேள்விப்படுவோம். பட் ஆன் த ஹோல் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் வச்சு பார்த்தா நம்ம யூஏ ஆஸ் அ கண்ட்ரி நிறைய விஷயங்களில் வந்து லைக் ஒரு ஒரு பயனராக திகழ்ந்து விளங்கிட்டுருக்கு. அதில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த டிஜிட்டல் கவர்மெண்ட் சர்வீசஸ் செக்டரில் பார்த்தோன்னா மக்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, ஒரு ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் சர்வீசஸ்ன்னு வச்சு அப்படி சர்வீசஸ் மேலே அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 44 கண்ட்ரீஸில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் முதல் இடத்துல நம்ம அமீரகம் வந்திருக்கு. ஸோ பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் அவங்க 2026 சிட்டிசன் சர்வே ஆன் டிஜிட்டல் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனுடைய முடிவில் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. யூஏக்கு தான் வந்து ஹை ரேட்டிங் கிடச்சிருக்கு. 89% பேர் வந்து தே ஆர் ஆக்சுவலி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு நம்ம அமீரகத்தில் வழங்கக்கூடிய இந்த டிஜிட்டல் கவர்மெண்ட் சர்வீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ AI everything அபுதாபி அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஒரு சம்மிட் ஒன்னு நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டை, இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ 44 நாடுகள்ல நம்ம UAE வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படினா இட்ஸ் ஆக்சுவலி a very good thing. ஏனா நம்ம UAE னு பார்த்தோம்னா இட்ஸ் a very young country இல்ல. சோ இந்த குறைந்த ஆண்டுகள்ல இத்தனை வளர்ச்சி அடைஞ்சு, வளர்ச்சி அடையிறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆர் லைக் சே ஃபர்ஸ்ட் few places இருக்கிறதுங்கிறதே நம்ம பாராட்ட வேண்டிய ஒன்று தான். அதுக்கு வந்து அயராது நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரியில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: back to back
1: ரெண்டு பாட்டு
3: brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
6: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
6: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
13: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: 10:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ பிஸி குவார்டர், அதாவது பிஸியஸ்ட் குவார்டர் ஆஃப் திஸ் இயர் குள்ள நம்ம என்டர் ஆகியிருக்கோம் இல்லையா. நிறைய நம்ம வந்து பார்த்தோம்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இங்க இருக்கிற விண்டர் அட்ராக்ஷன்ஸ் ஓபன் பண்றாங்க, படங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆகிறது பாக்குறோம், இவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நடக்குது இல்ல. சோ இப்படி நல்ல ஒரு பிஸியா இருந்ததுனாலதான் அந்த ஒரு ஃபீலே இருக்கும். இப்ப வந்து அடுத்து பாருங்க, நம்ம ஃபெஸ்டிவ் சீசன் வேற ஆரம்பிக்க போகுது. அதுலயே நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம குழு நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்க போகுது. அதை பத்தி நான் இந்த டெப்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் மேடம். ஜஸ்ட் டெலிங் யூ, நவராத்திரி கோலு நம்ம இந்த வருஷமும் விசிட் பண்றதுக்காக வரப்போறோம். ஸோ கோலு எல்லாம் வைங்க, என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன். அண்ட் நவராத்திரி டைம்லயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் ஒன்று காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சேர்ந்து, நம்ம தமிழ் மக்கள்னு சொல்றதை விட சினிமா ஃபேன்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் பார்த்தீங்களா? நேற்றுக்கு தானே வெளியிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் எஸ்டர்டே ஆர் முந்தா நேத்திக்கா, ஆமாம், சாயந்தரம் வந்து வெளியாகி இருந்தது. ஆஸ் யூஷுவல் பட்டாசா இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கூரை பிச்சுட்டு போற அளவுக்கு இருக்கு. ஸோ அக்டோபர் 15 ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஃபார்ஸ் ஃபிலிம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நெல்சன் இயக்கத்தில். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் வித்யா பாலன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் காஸ்ட் பிளஸ் இன்னும் ஃபியூ பீப்புள் வந்து ஆட் ஆகி இருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கை ஹையா இருக்கு. விரைவில் இதற்கான பாசஸ் எல்லாம் நீங்க வின் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை, ஐ திங்க் கமிங் வீக்ல தான் வந்து உங்களுக்கு பாசஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீப் அன் ஐ, நம்மளோட ரேடியோ கேளுங்க, நம்ம சோஷியல் மீடியாலையும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, பாசஸ் எல்லாம் வின் பண்ணுங்க கான்டெஸ்ட்ல கலந்துகிட்டு, சரியா? அண்ட் லீசா லீசா படத்துலேருந்து லீசா லீசா பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன் அடுத்ததா. பட் அதுக்கு முன்னாடி டிராபிக் என்னவாயிற்று செக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுல்ல.
1: Traffic update. Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: என் கண்ணே என்னால் நம்ப முடியலையே. இல்லை, மேப் வந்து அப்டேட் ஆகலையா? வாட் இஸ் ஹேப்பனிங்? பெருசாக வந்து டிராஃபிக் எங்கேயும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்பெஷலி நம்ம 311 பார்த்தோம்னா எங்கே எங்கே எங்கே யா 311 அதுதானே பார்த்தேன். மேப் வந்து ரிஃப்ரெஷ் ஆகலை, தட்ஸ் வை. ஸோ 311 வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஷார்ஜாலேருந்து ஆரம்பித்து துபாய் வரைக்கும் நல்ல கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு கிராஷ் வேறு எனக்கு தெரியுது. யா கிராஷ் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 ஷார்ஜா அப்படின்னு எனக்கு காட்டுது மூவேலா சைடில். அதனால அங்கே ஒரு கிராஷ் இருக்குது, கன்ஜெஷன் இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு கிராஷ் கூட தெரியுது. இந்த கிராஷ் வந்து எங்கே தெரியுமா? S117 ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. தர் இஸ் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட். யா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இதை தவிர்த்து வேறு எதுவும் அன்யூஷுவல் டிராஃபிக்லாம் கிடையாது. ஸோ ஜாலியாக சேஃபாக டிரைவ்
1: பண்ணுங்க. Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: Mercil Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங். சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. டைட்டில் ஸ்பான்சர் உஜாலா இன் அசோசியேஷன் வித் பெரும் stores.
0: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
4: என்ன இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
5: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க.
6: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
5: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
6: என்னது, நிஜமாவா?
1: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG கண்டிஷன் supply.
7: Lulu, where the world comes to shop.
8: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
9: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
10: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: செழித்தையும் தமிழே ஒளி.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 10:54 ஆக போது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படி பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பத்தி ரிமைண்டர் உங்களுக்கு, சரியா? இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய டைம், ஃபெஸ்டிவ் சீசன் எஸ்பெஷலி. நீங்க வீட்டில் நவராத்திரி கொலு எல்லாம் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ சொல்ற ரெண்டு விஷயமுமே வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா தான் இருக்கும் ஒன்று உங்களுக்கு. ஓகே, ஸோ நவராத்திரி கொலு அப்படிங்கும் பொழுது அந்த கொலு வைக்கும்பொழுதே ஒரு சந்தோஷம் தான். நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரும்பொழுது ஒன்று சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அதுவே ஒரு தனி சந்தோஷம். அதோட சேர்த்து நீங்க வச்சிருக்கக்கூடிய கொலுவை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்து ஒரு சில பரிசுகள்லாம் கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தானே. அதை வந்து ஒரு வருஷமும் தவறாம நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் நவராத்திரி சீசன்ல பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வருஷமும் உங்க வீட்டுக்கு வரதுக்கு நாங்க தயார். உஜாலா டிட்டர்ஜென்ட் வழங்கும் 89.4 தமிழ் எஃப்எம் என்ன உங்க வீடு நம்ம குலு ஆரம்பிக்க போகுது. ஸோ நவராத்திரி தினங்கள் எப்பப்ப அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நவராத்திரியினுடைய 9 நாட்களுமே நம்ம தமிழ் எஃப்எம் ஆர்ஜிஸ் வழக்கம் போல உங்களோட வீட்டுக்கு பரிசுகள்லாம் எடுத்துட்டு வரப்போறோம். நீங்க பண்ண வேண்டியது அதே தான், உங்க வீட்டில் வந்து கொலு செட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அழகாக ஒரு போட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா 0502528940க்கு அனுப்பி வச்சிருங்க. அனுப்பி வைக்கும்பொழுது உங்களுடைய தீம், கிரியேட்டிவிட்டி இது எல்லாத்தையும் பார்த்து செலக்டட் ஹவுசஸ்க்கு நாங்கள் வருவோம், சரியா? ஸோ மறக்காமல் அனுப்பிடுங்க, ஃபோட்டோ அனுப்பிடுங்க, அது ஒன்று. அண்ட் அடுத்த விஷயம், அந்த கொலுவெல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு அப்படியே பெண்டு நிமிந்துடும் இல்லையா? வீட்டில் சின்ன சிறுசுகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து கொலுவெல்லாம் செட் பண்ணுவீங்க. அண்ட் 9 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ அடி அப்படின்ட்டு அந்த 9 டேஸோடைய டயர்ட்னஸ் வந்து தீக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நவராத்திரி கோலு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இல்லை நவராத்திரி நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமாக நேராக நம்ம ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாவுக்கு போகிறீங்க. ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதாவில் போனீங்கன்னா நல்ல ரெஜுவினேட்டிங்கான அபியங்கம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசாஜஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சோர்வை வெளியில் எடுத்துருவாங்க. அவ்வளோ வண்டர்ஃபுல்லான தெரப்பிஸ்ட் அங்கே இருக்காங்க. அண்ட் 3 கிளைகள் இருக்குது அவங்களுக்கு இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு டிஎஸ்ஓவில் இருக்குது, அப்புறம் DIP 1 அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது ஜங்ஷன் மாலில். இப்போ ரீசெண்டாக 1st October நம்ம பர்ஷா சைடில் இருக்கிறவங்களுக்கு, துபாய் சைடில், துபாய் சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கு பர்ஷால அர்ஜான்ல ஒரு கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எது பக்கமாக இருக்குங்கிறத மேப்பில் போட்டு பாருங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, போயிட்டு வாங்க. அது வெல்னஸுக்கு, இல்லை நாள்பட்ட கால் வலி ஒரு இடுப்பு வலி ஒரு முட்டி வலி என்ன பண்ணாலும் சரியாகலையேங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வை நாட் ட்ரை ஆயுர்வேதா. அதுக்கும் வந்து அங்கே சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் ஹர் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் தெரப்பிஸ்ட். ஓகே, ஸோ கூகுள் பண்ணிங்கனாலே அவங்களை பற்றின விவரங்கள் எல்லாம் கிடைக்கும். பாருங்க, போய் உடம்ப பாருங்க, கவனிச்சுக்கோங்க, சரியா? நேரத்துக்கு சாப்பிடுங்க அண்ட் சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. ஓகே, தண்ணி குடிங்க. விண்டர் வந்துருச்சுன்னா நம்ம தண்ணியை சுத்தமாக மறந்துடும். சம்மர்லேயே தண்ணியை வந்து யோசிக்க மாட்டோம், இப்போ விண்டர்லாம் வந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். ஸோ தண்ணி குடிக்காததுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வருங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால ரிமைண்டராவது போட்டு வச்சுட்டு நேரத்துக்கு தண்ணியெல்லாம் குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா பை சொல்லிட்டு கிளம்புறேன். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு மறுபடியும் மெர்சல் மார்னிங்கில் உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். நான் மது ரெடியாக இருக்காரு மசாலா கஃபேக்கு, அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. 89.4 தமிழ் மோட ஆப் இஸ் ஆல்வேஸ் தேர் ஆப் ஸ்டோர், அதுக்கப்புறம் கூகுள் பிளேல இருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா ட்ரை பண்ணுற நேரத்தை தவிர்த்து எப்போ வேணாலும் கேட்கலாம். ப்ளஸ் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் மோட சோஷியல் மீடியா பேஜஸில் எங்களோட கனெக்டடாக இருங்க. ஓகே, டேக் கேர், பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought you by
2: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs லிருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 99.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதிக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமயம் தொகுதியில் ரகுபதி தேர்வானதை எதிர்த்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் வாக்காளர் பொன் பன்னீர்செல்வம் ஆஜராகாமல் வழக்கு தொடர்ந்ததால் அவ்வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் மேலும் இருவரை சிபிசிஐடி கைது செய்துள்ளது. இதுவரை நடத்திய விசாரணை அடிப்படையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீசார் திட்டமிட்டிருந்தனர்.
2: இந்திய செய்திகள்.
3: இன்று நான் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த பதவியை வகித்தாலும் அதற்கான பங்களிப்பு மக்களுக்கு உரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 25 ஆண்டுகால பொதுச் சேவையை நிறைவு செய்ததையொட்டி டெல்லியில் நடந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கை, கட்சித் தொண்டர்களின் உழைப்பே என் பலம். சக குடிமக்களுக்கு இரவும் பகலும் அயராது சேவை செய்ய வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் முதல் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிராணி பண்டர்நாயக்கவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். ஷிராந்தி ராஜபக்ச இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
2: அமீரக செய்திகள்.
3: அரேபிய வளைகுடா கோப்பையை வென்ற சவுதி அரேபியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அமீரக அணியை வீழ்த்தி சவுதி அரேபியா 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வளைகுடா கோப்பையை வென்றது. ஜெத்தாவில் நடைபெற்ற அமீரகம் சவுதி அரேபியா இறுதிப் போட்டியை தொடர்ந்து அமீரக ஜனாதிபதி தனது எக்ஸ் தள பதிவில் இரு புனித தலங்களின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் சவுதி மக்களுக்கு அரேபிய வளைகுடா கோப்பையை வென்றதற்காக மனமார்ந்த வாழ்த்துகள் என்று அவர் கூறியுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக ஏமனின் ஹூதி அமைப்பு இன்று தெரிவித்துள்ளது. இந்த விமான நிலையத்தை நோக்கி தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் சமீபத்திய தாக்குதலாக இது அமைந்துள்ளது. எங்கள் ஆயுதப்படைகள் தற்போது ரியாதில் உள்ள கிங் காலித் விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்துள்ளோம் என்றும் கடவுளின் அருளால் தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டதாகவும் ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஹியா சரி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனால் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: சீன ஒபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் நோவாக் ஜோகோவிச் வெற்றி பெற்றதுடன் சாம்பியனாக மகுடம் சூட்டினார். இறுதிப் போட்டியில் அலெக்ஸ் டி மெனோரை எதிர்த்தாடிய நோவாக் ஜோகோவிச் 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். 2வது செட்டில் அலெக்ஸ் டி மெனோர் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றிருந்த போதிலும் நோவாக் ஜோகோவிச் மகுடம் சூடினார். இதேவேளை ஜப்பானிய ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் கார்லஸ் அல்காராஸ் வெற்றி பெற்றதுடன் சாம்பியனாக மகுடம் சூடினார். இறுதிப் போட்டியில் ஜிரி லிச்சிகாவை 7-6 6-4 என்ற செட் கணக்கில் கார்லஸ் அல்காராஸ் தோற்கடித்தார்.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் இணைந்து செயற்படுத்த உள்ள 5 கூட்டு தொழில்துறை முதலீட்டு வாய்ப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் இணைந்து வளைகுடா பிராந்தியத்தில் 20 கூட்டு தொழில்துறை முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணும் இலக்குடன் லட்சிய திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் கூட்டு முதலீடுகளை அதிகரிக்கவும் பிராந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்,

0: எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சம பாட்டுங்க இது. இல்ல, அடிக்கடி நான் இந்த பாட்டை வந்து புழுந்துகிட்டே இருக்கேன்ல, இந்த பேட் பாய் பாட்டை. இட் டிசர்வ்ஸ் சம் அப்ரிசியேஷன், டு பி ஆனஸ்ட். அண்ட் இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லிக் கொள்வது ஆர்ஜே மது. அடுத்த 3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து நிறைய பேச போகிறோம். இன்றைக்கி வந்து சில பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன க்யூட்டான வித்தியாசமான மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் ஒரு கதையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay. ஸோ யுஏலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு இண்டிகோவில் போகிறீங்க அப்படின்னா இனிமேல் உங்கள் காசு வந்து கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டிகோ வந்து அவங்க ஃபியூவல் சர்ச்சார்ஜ் அஃபெக்ட், ஐ மீன் லைக் ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்ற காரணத்தினால அக்டோபர் 6 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செவரல் ஃபேக்டர்ஸ் வந்து சைட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யுஏலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 200 dirhams ஃபார் எக்ஸாம்பிள் ஓவராலாக உங்கள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 200 dirhamsங்கிறது கொஞ்சம் ஓகே அதிகமாக தான் ஃபீல் ஆகுதுல. அதே மாதிரி சவுத் இந்தியா பேசஞ்சர்ஸ்க்கு தான் பிக்கர் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுத்தம் இப்போ சென்னை போகிறீங்க, கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படின்னா ஏன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யுஏலேருந்து சவுத் இந்தியாவுக்கு போகும்போது நம்ம இடங்களுக்கு போகும்போது நீங்கள் அதிகமான காசு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு அப்டேட்
1: பண்ணிட்டாங்கப்பா. UAE update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC.
2: உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல் தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
7: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
8: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
7: என்னது, நிஜமாவா?
9: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலம் நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
10: Lulu, where the world comes to shop.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கேஃபே ஷோ பண்ண கூடாதா?
5: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கேஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 Tamil FM.
6: Talaivar song of the hour. Talaivar song of the hour.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: பாத்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Vasil Hub, Block 4, Karama. வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. டைட்டில் ஸ்பான்சர் உஜாலா இன் அசோசியேஷன் வித் Mars Stores.
5: 89.4 Tamil FM.
1: புதுக்கோட்டை மதுரை திருவள்ளூர் திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரிஜிஸ்டர் பண்ண

0: சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
1: வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட்ஸ் அண்ட் தேரா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Masala Cafe is brought to you by
2: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 189.4 தமிழ் எஃப்எம். உஜாலா வழங்கும் உங்க வீடு நமகுலு 89.4 தமிழ் எஃப்எம்ல. நவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து உங்க வீட்டுக்கே வந்து எங்க மொத்த டீமும் ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டு எல்லா மெரிட்டுக்கும் வந்து உங்களை சந்திப்போம், குருவை பார்ப்போம், அழகா ரசிச்சு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா. இந்த வருஷமும் எஸ் நீங்க குரு வைக்க போறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு குழு அப்படின்னு டைப் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போனா நீங்க குழு வைப்பீங்கல்ல அன்னைக்கே உங்க குழுவுடைய போட்டோவை அழகா எடுத்து சூப்பரா ஒரு போட்டோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. குழு அப்படின்னு டைப் பண்ணி உங்க போட்டோவோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்க வந்து ஆர்ஜிஎஸ் ஆகிய எங்களை நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. அதெல்லாம் நீங்கள் வேண்டானே சொன்னால் கூட நாங்கள் வருவோம். அங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு கோலோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ வீடியோ எடுத்து நம்ம தமிழ் எஃப்எம் பேஜில் போட்டு நம்ம வந்து அந்த டேவை சூப்பராக வந்து கொண்டாடலாம். சரியா, இதான் பிளானு. பார்த்துக்கோங்க, 11ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் குழு வைக்க அப்படி அப்படி பிளான்லாம் பண்ணி அப்படி படிலாம் வச்சு முடிச்சுட்டு டாப்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அண்ட் ரெஸ்ட் அஷோர்ட் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, உஜாலா வழங்கும் உங்கள் வீடு நம்ம குழு. And it is supported by an association with Perumal Stores. So, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க இந்த மெசேஜ். அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்லிவிடுங்க, ஏ தமிழ் எஃப்எம் டீம் வராங்களாம்ப்பா, குழுதான் வச்சிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி விட்டுருங்க. சரியா, இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னா இப்போ நான் வந்து பாட்டு நோட்டில் இப்படி கொடுக்க வந்தேன். அண்ட் இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு நான் சொல்றேன்.
1: Brought to you by ஜெட்டூரே. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: 11 towards Dubai from Sharjah, Maleha Street and E311 towards Dubai. ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இங்கே எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி இங்கே துபாய்க்குள்ளே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா?
1: Traffic update. Brought to you by ஜெட்டூரே. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. E-invoicing lang compulsory pannirkanume. Nee thayara?
2: Irukave irukku. Zoho Books.
0: Idenna pudhu software
2: ah? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
0: So all under one roof, correct ah?
2: Adhe dhaan ella service ku. Zoho Books, UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
0: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
0: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
0: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
0: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. This hour of Masala Cafe is brought to you by
3: skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். Ha ha ha ha ha.

0: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. 11:48 வாரிசு படத்துல இருந்து ஜிமிக்கி கமல். வாவுடா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. எதுக்கு பிலால் அவர்கள் இந்த பாட்டு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு கேட்கணும்னு
1: நினைக்கிறீங்க?
0: ஓகே, சரி, இப்ப ரொம்ப நாள் ஆச்சு, சரி கேப்போம். ஓகேடா, நான் போட்டு
1: விடுறேன்.
0: நீங்க ஜிமிக்கி கமல் தானே சொன்னீங்க? ஜிமிக்கி பொண்ணு அது இல்ல, ஜிமிக்கி கமல் மலையாள பாட்டு. சரி ஓகே, ஏதோ புரிஞ்சா சரிதான். ரைட் பிலால், தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ஹாவ் வெரி நைஸ் டே. அண்ட் அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு வேணும்? நல்லா இருக்கேன், வில்வெட்டா போடவா? போடலாமே. நம்ம கவுண்டமணி நகமா கூட டான்ஸ் ஆடி இருப்பாரு, அந்த பாட்டு
2: தானே?
0: போட்டு போட்டு
2: ஆனா பாக்க முடியாது, கேட்க
0: முடியாது, பாக்க சிரிப்பா இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். சி, நீங்கள் இப்போ ஜெட்டோரில் அப்படியே அப்கிரேட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எஸ்யூவியை அப்படியே அப்கிரேட் பண்ணி ஜெட்டோர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா கிடைக்கும்? உங்கள் கனவு எஸ்யூவி வாங்குறது மூலமாக வெறும் 999 திராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது மாதம், சரியா? இதை தாண்டி 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ வேட்டையும் அவங்களே கவர் பண்ணுவாங்க, 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி, இல்லை வேட்டை அவங்க கவர் பண்ணுவாங்க, ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போவே துபாய், அபுதாபி, அஜ்மான், அல்லைன், ஃபுஜேராவில் இருக்கக்கூடிய ஜெட்டோர் ஷோரூம்ஸை விசிட் பண்ணுங்கள். ஜெட்டோர் யூஏஇ இஸ் அ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ நானுமே ரோட்டில் சில பல ஜெட்டோர்ஸ்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஆஃபீஸில் பேசிப்போம், பயங்கரமாக இருக்கு அந்த கார் அப்படின்னு. சீரியஸ்லி, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் டெஃபினெட்லி லைக் த மாடல். விசிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ வாரிசுலேருந்தும் வெல்வெட்டா வெல்வெட்டா பேட்டும் அடுத்து அடித்து நம்ம கேட்க போகிறோம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்கை.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பெற்றோருடன் வசித்து வந்த 6 வயது சிறுவன் அதே பகுதியில் வசிக்கும் சில இளைஞர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சிறுவன் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது காவல்துறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25% இருந்து 5.50% உயர்த்தி இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2023 பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு முதன்முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. அதிகரிக்கும் பணவீக்கம் உள்ளிட்ட பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரெப்போ வட்டி உயர்வு முடிவை தொடர்ந்து மாறுபடும் வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் பெற்ற அவர்களின் கடன் வட்டி விகிதத்தை சம்பந்தப்பட்ட வங்கிகள் உயர்த்தினால் அதன் தாக்கத்தை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும்.
1: இலங்கை செய்திகள்.
3: 2027 ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இதற்கமைய நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் நவம்பர் 12 வரவு செலவு திட்ட உரை சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் அன்றைய தினம் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2 இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 13 முதல் 20 7 இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளதுடன் அதற்கான வாக்கெடுப்பு நவம்பர் 20 மாலை 6 நடைபெறவுள்ளது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 19 நடைபெறவுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் இன்று தங்கத்தின் விலை வெகுவாக குறைந்தது. நேற்று மாலை 504 திரம்ஸ் ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை 498 திரம்ஸ் 25 பில்ஸாக குறைந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 5 திரம்ஸ் சரிந்து 461 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை மேலும் உயர்த்துவது குறித்து என்ன முடிவு எடுக்கப் போகின்றது என்பதை முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இன்று துபாயில் தங்கத்தின் விலை குறைந்தது.
1: உலக செய்திகள்.
3: ஈரான் பொருளாதாரம் குறுகிய காலத்திலேயே சரிந்துவிடும் என்ற அமெரிக்காவின் கணிப்பை ஈரான் மத்திய வங்கி ஆளுநர் அப்துல் நாசர் ஹெம்மதி நிராகரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த கணிப்புகள் யதார்த்தத்திற்கு புறம்பானவை என்றும் ஈரான் பொருளாதாரம் விரைவில் வீழ்ச்சியடையும் என கூறப்படுவது தவறான மதிப்பீடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கு தேவையான அளவுக்கு ஈரானிடம் போதுமான வெளிநாட்டு நாணய கையிருப்பு இருப்பதாகவும் ஹெம்மதி பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: நியூசிலாந்துக்கு எதிராக இந்த மாத இறுதியில் நடைபெறவுள்ள 5 கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணியில் புவனேஸ்வர் குமார் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய அணிக்காக புவனேஸ்வர் குமார் கடைசியாக 2022 நவம்பரில் நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் விளையாடியிருந்தார். இந்நிலையில் 2026 IPL தொடரில் சிறப்பாக செயற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு மீண்டும் இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. புஜிராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் உங்க ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன். அப்டேட்ஸ் முடிச்சுட்டு நீங்க இதை பத்தி பேச போறத சொல்றேன்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, எவ்வளோ சுகர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டாக்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளியராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா. அதை தாண்டி யூஏயில் வந்து இப்போ சோடியம் சுகர் ஃபேட் எல்லாத்துக்குமே லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. வயலேட்டர்ஸ்க்கு 500,000 திரஹம்ஸ் வரைக்கும் ஃபைன் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரெட், ஸ்வீட் அண்ட் மில்க் ட்ரிங்க்ஸ், ஃப்ளேவர்ட் யோகட், லபான், சால்ட்டி ஸ்நாக்ஸ் அண்ட் ப்ராசஸ்டு சீஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சோடியம் ஆகட்டும், சுகர்ஸ் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், அதில் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாட் பிரெட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 348 mg ஆஃப் சோடியம், 6 gram ஆஃப் டோட்டல் சுகர்ஸ், 8.4 grams ஆஃப் டோட்டல் ஃபேட். இது வந்து ஏற்கனவே இருந்துச்சு. ஃபைனல் ஃபேஸில் இது அப்படியே 320, 5, 7 குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் மில்க் ட்ரிங்க்ஸில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் எல்லாரும் அமலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து இது மானிட்டர் செய்யப்படும் அதையும் சொல்லியிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி தரப்பிலிருந்து. ஸோ பார்த்துக்கோங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க.
2: உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: to listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
1: For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Achcho, gold rate ya ipdi fluctuate agudhu? Wait panni dhaan gold vaangalaan iruken.
4: Wait laam panna vena. Bima Jewelers la innikki jewelry book panni innikki gold rate protect pannikalam.
3: Eppadi?
4: Just 10% advance pay panni jewelry book pannunga. 85,000 worth jewelry book panna 180 diamond voucher. Koodave diamond, uncut and platinum jewelry making charges la 50% off. Diamond and uncut value la up to 40% off.
5: Celebrate this festive season with Bima Jewelers, now closer to you with 7 stores across Dubai, Sharjah and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muwela and Lulu Al Barsha. TNC apply.

0: தடுக்கிறது எது? இதுதான் இன்றைக்கான கேள்வி. ரொம்ப சிம்பிளாக கேட்டுறேன். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஒரு ரூபா கூட சேவிங்ஸ் பண்ண முடியாமல் எந்த ஒரு விஷயம் தடுக்குது? இஎம்ஐயா, வீண் செலவுகளா, இல்லைனா வந்து குடும்பமா, கணவன் மனைவி யாராவதா, இல்லைனா வந்து நம்மளோட ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடா, சம்பளம் வந்தோடனே அப்படின்னு நம்ம இருக்கோம்ல, அதுவா? ஸோ எது நம்மளை வந்து சேர்த்து வைக்க விடாமல் பிரைமரியாக தடுக்குது? இந்த ஒரு விஷயத்தை பண்ண மவனை நீ ஃபுல்லாக சேர்த்து மட்டும்தான்டா வைப்பேன் அப்படின்னு நீங்கள் யாருக்காவது டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கும் சேர்த்து தயவு செஞ்சு கொடுங்க. 800-8940 கால் பண்ணுங்கள். 800-8940 கால் பண்ணி எதனால் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்மளால் சேர்த்து வைக்க முடியறது இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: ஒரு கிராஷ் போட்டிருக்கு
0: இசைஸ்லேருந்து நீங்கள் D64 அப்படியே சார்ஜர் ரிங் ரோடு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்லோவாக இருக்குது, பார்த்து பொறுமையாக வாங்க. சரியா? ஓகே.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: VAT-ஐ நாங்கள் கவர் பண்ணுறோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்,
0: சரத் சொல்லுங்க. சரத்,
4: சேர்த்து வைக்க முடியறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கடன் லோனை வாங்கிட்டு, இஎம்ஐல கடனை வாங்கிட்டு, அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா ஒரு சேவிங் பண்ணிட்டு, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி ஆகணுன்ற வழிக்கு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சேவிங்ஸா மாறிடும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியோ இல்ல இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லியோ இல்ல குவார்டர்லி பேமெண்ட் மாதிரி நீங்க
0: போட்டுட்டீங்கன்னா,
4: நீங்க சேர்த்து வச்சு அவனுமே கட்டாயம் பே பண்ணி ஆகணுன்ற மாதிரி.
0: கமிட்மெண்ட் பிரிங்ஸ் குவாலிட்டி அண்ட் டிசிப்ளின். அதுதான் சிம்பிளா இல்ல? ஓகேங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த அந்த பயத்திலேயாவது நம்ம வந்து சேர்த்து வச்சிருவோம். அதுதான் வழி. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிறது உண்மைதான் போல.
4: கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா,
0: கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. யா, தேங்க்யூ. தொடர்ந்து பேசுவோம். 89.4 FM பேசிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
3: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
2: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
3: என்னது, நிஜமாவா?
4: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
5: Lulu, where the world comes to shop.
6: Explore more பண்ண ஜெட்டூ ரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
7: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
6: வேட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
7: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
9: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
10: எல்லாமே சொல்லுவேன்.
11: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
12: Golden Song of the Hour.
13: Golden Song of the Hour.
14: Brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: வருகை தாருங்கள்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: எல்லாரும் சம்பாதிக்கணும் தான், ஆனா சம்பாதிக்கிற காசு நிக்காம ஓடி போயிருது. எதனால நம்மளால காசு சேர்த்து வைக்க முடியல? இவ்வளவுதான் கேள்வி. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? கட் பண்றதுக்கு எதுக்கு இங்க பேலன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணி போன் அடிச்சீங்க? வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ,
1: ஒரு விஜய் சாங் போட முடியுமா?
0: விஜய் சாங் போடணுமா? என்ன சாங் வேணும்?
1: சரியா, ஏதாவது ஒண்ணு போடுங்க.
0: ஏதாவது ஒண்ணு போடவா? சரி, உங்க பேரு?
1: பூஜா.
0: ஓகே பூஜா, நான் போட்டு விடுறேன். சரியா, தேங்க்யூ பூஜா. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மது.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா? ஜாஃபர் பேசுறேன். ரொம்ப நாளைக்கு பேசி.
0: ஆமா ஜாஃபர், நல்லா இருக்கே ஜாஃபர். சொல்லுங்க ஜாஃபர், நீங்க வந்து இப்ப சம்பாதிக்கிறீங்க, சேத்துல வைக்கிறீங்களா? நீங்க
2: கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம்
0: சேர்த்து வைக்கிறோம். அது என்ன, எதனால நம்மளால சேர்த்து வைக்க முடியறதில்ல மிஸ்டர் ஜாஃபர்?
2: என்ன எதுவும் வாங்குறோம் போறோம் வர்றோம்,
0: விவேக் ஒரு காமெடியில சொல்லுவாரு, இதே அடைக்க வேண்டியதை அடைச்சு தொடக்க வேண்டியது தொடச்சாதான் கிடைக்க வேண்டிய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டார். வணக்கம், வேற எங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். உங்க பேரு?
3: அபுதாபில இருந்து அண்ணா.
0: முன்னா சொல்லுங்க மிஸ்டர் முன்னா.
3: வந்து நம்ம யுஏக்குள்ள வந்து அஞ்சு வருஷத்துல வந்து முடிச்சு உடனே போயிடும் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல வந்தோம்.
0: ஓகே, எல்லாரும் ரெண்டு வருஷம் சொல்லுவாங்க, நீங்க பரவாயில்ல அஞ்சு வருஷம் சொல்றீங்க. குட் இல்ல
3: சார், அப்போ ஊர்ல இருந்து வரும்போது மிடில் கொஞ்சம் பிரச்சனைகள் கடன்கள் எல்லாம் இருக்கு.
0: ஓகே,
3: இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம அடுத்த ஊருக்கு போயிடுவோம் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு ஒரு பிளான்.
0: சரி,
3: அதுக்கப்புறம் அடுத்தது கல்யாணம் ஆச்சு.
0: சரி,
3: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு சரி ஒரு வீடை கட்டிட்டு
0: போயிடுவோம். ஆமா ஆமா, 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படி.
3: சரிங்களா, சோ வீடை கட்டும் போது பெரிய தப்பு பண்றது எல்லாருமே ஊர்ல லோன் எடுக்கிறது.
0: ஓகே,
3: இன்னொரு பிரச்சனை தப்பு பண்ணது என்னன்னா கிரெடிட் கார்டு வந்து பல பேர் வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து பே பண்ணணும், அது 100 இல் 10 பேருக்கு மட்டும்தான், பாக்கி 90 பேருக்கும் பாத்தீங்களா பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம்ட்டு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து கட்டி கட்டி கட்டி கட்டி வாழக்கூடிய ஆளுகள்லாம் நானும் கொடுத்துவேன். என்னுடைய சஜஷன் என்னன்னா, உங்களால பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு பக்கமே போகாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு
0: முக்காவாசி காசு போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாலே போதுமானது இல்லையா?
3: கண்டிப்பா, அது நம்ம அதை பத்தி நம்மளுக்கு நாலேஜ் இல்லைன்னா போகாதீங்க. நம்ம வந்து போய் படிச்சுக்கலாம், இல்ல நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து தெரியாது அப்படிங்கிற ஒரு தாட்
0: ஜீரோ.
3: ஆமா, நம்ம ஜீரோ அப்படின்ற ஒரு தாட்ல நீங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால பிளான் பண்ண முடியும். ஒன்னு எழுதி வைங்க, எழுதி வச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்தது வாழ்க்கையில வந்து எதுல வந்து மிஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணி நம்ம பிடிக்க முடியாது அப்படிங்கறத பார்க்கலாம்.
0: அனுபவத்தால பேசியிருக்காரு, ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ரெண்டு பாட்டு கேட்டு முடிச்சு நம்ம தொடர்ந்து இதே தலைப்புல தான் பேச போறோம். இன்னைக்கு ஷோ முடிச்சோட எல்லாரும் வந்து காச மானாவரியா சேர்த்து வைக்க போறோம். சரியா, மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: அரிசி விலை ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்தார். 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை கடந்த மாதம் 1800 ரூபாயாக இருந்தது. இந்த மாதம் என்ன விலையோ, எவ்வளவு உயரப்போகின்றதோ என்று அவர் வினவியுள்ளார். அரிசி விலை ஆகாயத்தை நோக்கி பறக்கின்றது என்பது மட்டும் உறுதி. ஆனால் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு இந்த விடயம் எட்டவில்லை போலும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: கேரளத்தில் கூட்டுறவு சங்க மோசடி மற்றும் பண மோசடி தொடர்பான வழக்கின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை இன்று மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் சுமார் 20 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. பண மோசடி தொடர்பான விசாரணையை தொடர்ந்து திரிசூர், எர்ணாகுளம், கோழிக்கோடு மாவட்டங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சோதனை நடைபெற்ற இடங்கள் மற்றும் வழக்கில் தொடர்புடைய நபர்கள் குறித்த கூடுதல் விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையின் அடிப்படையில் வெளியிட உள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தீரருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 25 தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது ஞானசார தீரர் காவி ஆடை களையப்பட்டு சிறைச்சாலை ஆடையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். சிறை தண்டனைக்கு எதிராக தனது கட்சிக்காரரான தீரர் தற்போது உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவரது சட்டத்தரணி, அதற்கான தீர்ப்பு கிடைக்கும் வரை இந்த தண்டனையை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இன்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இயங்கும் சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ஃபிளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. டெல்அவிவ் நகருக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களில் ஃபிளை துபாயுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்த கோட்ஷியா சேவைகளை எமிரேட்ஸ் நிறுவனம் நிறுத்தியுள்ளது. இதனிடையே பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் நவம்பர் மாதத்தில் துபாய்க்கான விமான சேவையை மீண்டும் தொடங்க உள்ளது. அதேபோன்று லுஃப்தான்சா குழுமத்தின் கீழ் இயங்கும் விமான நிறுவனங்களும் துபாயில் இருந்து முக்கிய ஐரோப்பிய நகரங்களுக்கான சேவைகளை படிப்படியாக மீட்டெடுத்து வருகின்றன. லிபியாவின் கிழக்கு பகுதியை தளமாக கொண்டு செயற்படும் பிரதிநிதிகள் சபை புதிய சபாநாயகரை தேர்வு செய்துள்ளது. இதன் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக சபாநாயகராக பதவி வகித்து வந்த அகிலா சாலேவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது. அவரது தலைமைத்துவம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வந்த நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 170 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதிகள் சபையில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் அகிலா சாலேவுக்கு பதிலாக அல் சல்ஹின் அப்துல் நபி அல் ஒபாய்தியை புதிய சபாநாயகராக தேர்வு செய்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தனக்கில்லை என்று போர்ச்சுகல் அணியின் தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை தலைமை பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் 2 முறை அளித்த வாக்குறுதியை மீறியதால் போர்ச்சுகல் அணியின் முகாமில் இருந்து வெளியேறியதற்காக தனக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரொனால்டோ கடந்த வாரம் போர்ச்சுகல் அணியின் நேஷன்ஸ் லீக் முகாமில் இருந்து வெளியேறினார். நோர்வே அணிக்கு எதிரான போட்டியில் பயன்படுத்தப்படாத மாற்று வீரராக இருந்த அவர் அதன் பின்னர் டென்மார்க்குக்கு எதிரான போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்க போவதில்லை என்பதை அறிந்ததை அடுத்து முகாமை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
0: Business update. Brought to you by
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: எக்ஸ்போ சிட்டி துபாயுடன் கூட்டாண்மை ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த கூட்டாண்மையின் மூலம் எக்ஸ்போ சிட்டி துபாயில் கட்டுமானத்தில் உள்ள குடியிருப்பு சொத்துக்களை வாங்க தகுதியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு வீட்டு நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. அமீரகம் முழுவதும் முன்னணி ரியல் எஸ்டேட் மேம்பாட்டாளர்கள் மற்றும் அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்களுடன் மூலோபாய கூட்டாண்மைகளை மேற்கொண்டு தனது வீட்டு நிதியுதவி சேவையை விரிவுபடுத்தும் டிஐபியின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளது. துபாயின் முக்கியமான மற்றும் தனித்துவமான நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களில் ஒன்றான எக்ஸ்போ சிட்டி துபாயுடன் டிஐபி மேற்கொண்டுள்ள இந்த கூட்டாண்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
0: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்எல்சி, ஜெனியூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
5: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசை நம்ம சேர்த்து வைக்க முடியாம போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தேன். 800-8940 நீங்களும் கால் பண்ணி பேசலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: அப்டேட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து கால்ஸ் கண்டினியூ பண்ணலாம். 889-40 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ துபாயில் ஷேர்ட் அக்காமடேஷன் கண்டிப்பாக இதை பற்றி கேள்விப்படாத ஆட்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஷேர்ட் அக்காமடேஷனில் சில பல ரூல்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் எத்தனை பாத்ரூம் கிச்சன் பர் பர்சன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் மினிமம் கிச்சன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது துபாய் பில்டிங் கோடு கீழே வரும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாத்ரூமை எத்தனை ரெசிடென்ட்ஸ் ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் ஷவர்ஸ் அப்படிங்கிறதையும் ரெகுலேட்டரியாக போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைனிங் ரெக்ரியேஷன் லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸுமே ஷேர்ட் அக்காமடேஷனில் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சப்லெட்டிங்க்கு விடுறதுக்கு முன்னாடியோ லீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடியோ துபாய் பில்டிங் கோட இன் லைனில் இருக்கா பாலிசிஸ் அப்படிங்கிறத பார்த்து கொள்வது மேண்டேட்டரி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
0: விதவிதமான பதில்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்து வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேரு?
2: மிஸ்டர் சந்தோஷ் பேசுறேன் சார், துபாயில இருந்து.
0: சொல்லுங்க மிஸ்டர் சந்தோஷ்.
2: அதாவது நீங்க அருமையான கேள்வி கேட்டிருந்தீங்க,
0: நன்றி.
2: சம்பாதிக்கிற பணம் சேர்த்து வைக்க முடியாம போறதுக்கு என்ன
0: காரணம்? நாமா
2: மெயின் ரீசன் ஐ டோன்ட் நோ, இது ஒரு கோயின்சிடன்ஸா? பணத்துக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் எப்பவுமே ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கு என்னன்னு தெரியல. எப்பெல்லாம் நமக்கு அமௌண்ட் வருது அப்பெல்லாம் புது எக்ஸ்பென்சஸ்க்கான காரணம் கிடைக்குது சடனா.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஜிம் மெம்பர்ஷிப் எக்ஸ்பயர் ஆகும் அப்பன்னு பார்த்து ஒரு ட்ரிப்புக்கு
2: போலாம்.
0: உங்க பேர் என்ன? சந்தோஷ் பேசலாம்.
3: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigil ulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.
4: Tattuko tattuko panni va pattuko pattuko mudinja ottiko ottiko ottiko.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன கொண்டு டூனால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
2: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயிலர்.
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
10: Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: டிராஃபிக் எங்க இருக்குன்னு முதல்ல பாப்போம்.
3: டிராஃபிக் அப்டேட்
4: brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
2: ஆல்ரெடி D11 E311 2 சார்ஜா நல்ல ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட் நல்ல ஸ்லோவா இருக்கு. அல்கேல் ரோட்ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கு அல்குஸ் பக்கத்துல. அதனால நீங்க டுவர்ட்ஸ் அதாவது JVCலேருந்து டுவர்ட்ஸ் பிசினஸ் பே டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. காரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கிராஷ்.
3: டிராபிக் அப்டேட்
4: brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
2: Thank you so much. நீ கால் பண்ண எல்லாருக்குமே நிறைய பேர் நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. அதுல நான் முக்கியமா எடுத்துக்கிட்டு எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆன ஒரு பாயிண்டும் கூட இருக்கு. நம்ம சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்க முடியலன்னு இவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கோம். அப்படி வருத்தப்படாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கமிட்மெண்ட் மட்டும்தான் ஒரே வழி. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை ஆட்டோ டெபிட்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அது நம்மளை தட்டி ஒழுங்கினப்படுத்துதான். ஏன்னா நம்ம மாதத்துக்கு இவ்வளோ ஆட்டோ டெபிட்னு வச்சிட்டோம் இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்கன்றிருந்தா அந்த ஆட்டோ டெபிட் காசை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டாக தான் நம்ம சேலரியாக கன்சிடர் பண்ணி செலவு பண்ணுவோம். கரெக்டாக இந்த ஆட்டோ டெபிட் சிஸ்டத்தை இஷ்டத்துக்கு நம்ம போட்டு வச்சுட்டு அதை சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளால் செயல்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன். இஃப் யூ அக்ரி வித் மீ ஒரு +1. ஓகே, 200,000 திர்ஹாம்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ரைஸஸ் வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வலன்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆப் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். டெய்லி வீக்லி மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது. 100,000 திர்ஹாம்ஸ் கிராண்ட் ப்ரைஸும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 31 அக்டோபர் வரைக்கும் மட்டுமே தான் இந்த ஆஃபர் வேலிட். கண்டிஷன் சப்ளை இப்போவே வலன்சர் எக்ஸ்சேஞ்சுடைய ஆப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: Brought to you by Bashabai Biryani, Vasil Hub, Block 4, Karama.
1: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
1: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
2: என்னது, நிஜமாவா?
3: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
4: Lulu, where the world comes to shop.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
0: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
9: Tamil form la RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களா மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
4: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
0: Plots Nale, Prop Shildane. For details, call 056 415 425.

0: ஓகே, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல பாட்டு கொடுத்துட்டு தான் போவேன். 800-8940 நீங்க கால் பண்ணி தாராளமா பிடிச்ச பாட்டு கேட்கலாம். வணக்கம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ மது.
0: ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
1: தயவு
0: செஞ்சு ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
1: ஓகே,
0: பண்ணிட்டீங்களா? மச் பெட்டர். இப்ப சொல்லுங்க உங்க பேர்.
1: இனிமேதான்
0: சாப்பிட போறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். என்ன பிளான் இன்னைக்கு, என்ன சாப்பிட போறீங்க?
1: பிளான் வீட்டுல புலோ ரைஸ் சமைச்சிருக்கேன்.
0: நீங்களே சமைச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்? போட்டு
1: விட்டுறேன்.
0: Hi, have a nice day, Mr. Shabir. So, பாட்டை போட்டுட்டு கிளம்புறது ஆர்ஜி மது. 89.4 தமிழ் எஃப்எம்ல அடுத்த நிகழ்ச்சி அகரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இத்துடன் நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன், சேம் டைம், 11:00. ஓகே, டேக் கேர், பை பை, ஹாவ் அ நைஸ் டே. ஆன் டைமுக்கு லஞ்ச் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் பொதுமக்கள், சிவில் மற்றும் பொருளாதார கட்டமைப்புகள் மீது ஹூதி குழு தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தெற்கு செங்கடல் மற்றும் பாபல் மந்தைப்பு நீரிணையில் சவுதி கப்பல்கள் இலக்க வைக்கப்படுவதற்கும் அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தொடர் தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறுவதுடன் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹென்றி கோகன் மற்றும் கென்சோ சோய் ஆகியோருக்கு இப்பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏசமெட்ரிக் எனப்படும் நேரியல் அல்லாத விளைவுகள் மற்றும் தன்னைத்தானே தூண்டும் வேதியியல் வினைகள் குறித்த கண்டுபிடிப்புகளுக்காக பிரான்ஸ் வேதியியலாளர் ஹென்றி பி காகன் மற்றும் ஜப்பான் வேதியியலாளர் கென்சோ சோய்க்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: வீட்டு பயன்பாட்டுக்கான சூரிய மின்சக்தி திட்டத்துக்கு மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசும் மானியம் வழங்கும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பாக 20,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தமிழக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீட்டு பயன்பாட்டுக்கான சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்துக்கான மானியம் குறித்து முதல்வர் விஜய் 2 வாரங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் அறிவித்ததாக தெரிவித்தார். ஆன்லைன் முறையில் இத்திட்டத்தை செயற்படுத்துவதற்கான போர்ட்டல் 2 வாரங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 2 வாரங்களில் 20,000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசின் மானியம் மற்றும் மாநில அரசின் மானியம் இரண்டும் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவது உட்பட நமது இலக்குகள் அனைத்தையும் நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். கடந்த 2001 இதே நாளில் குஜராத்தில் முதல்வராக முதன்முறையாக நரேந்திரமோடி பொறுப்பேற்றார். 3 முறை முதல்வராக பதவி வகித்த அவர் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து வருகின்றார். அரசு தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற வளர்ந்த இந்தியாவுக்கான சங்கல்ப சபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திரமோடி உரையாற்றினார். வாக்கு அரசியல் காரணமாக சமூகம் பிளவுபட்டிருப்பது நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று என்று அவர் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ரோஹித போகுல்நாகம லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட திறந்த பிடியாணைக்கு அமைவாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கொழும்பு இலக்கம் 11 மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் ஸ்ரேயாஸ் அய்யர் ICC T20 துடுப்பாட்ட தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி 7வது இடத்தை பிடித்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அவர் அதிரடியாக சதம் விளாசினார். போட்டியில் 43 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 102 ஓட்டங்கள் குவித்த அவர் 10 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்ஸர்களுடன் இந்தியாவின் 8 விக்கெட் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இது T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அவரது முதல் சதமாகும். இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் உள்ளனர். ஸ்ரேயாஸ் அய்யர் தற்போது T20 பேட்டிங் தரவரிசையில் இந்தியாவின் 3வது முன்னணி வீரராக உள்ளார். திலக் வர்மா 10வது இடத்தில் உள்ளதால் இந்தியாவின் 4 வீரர்கள் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
4: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Yes sir.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா
6: 89.4
7: Star of the month. Star of the month.
8: Music director Anirudh Ravichander.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில உங்கள் அனைவருக்கும் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. என்ன வந்த உடனே ஒரு மாதிரி தடுமாறுது. ஒன்னும் இல்லை. சரி, அழகரும் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு புது சொல்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து தமிழ் மொழியில வந்து புழக்கத்துல இல்லாத ஒரு சொல், ஆனா மலையாளத்துல வந்து புழக்கத்துல இருக்கு. என்ன தெரியுமா? கோடமஞ்சு. இது அதோட பேர், கோட மஞ்சு. சரியா, மஞ்சு அப்படிங்கிறது வந்து முகிலுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க. முகில் பத்தி பேசிட்டு இருந்தோமா, அப்ப வந்து நான் கொண்டல் பற்றி சொன்னேன். இன்னும் எழிலின்னு ஒரு முகில் வகை இருக்கு. விசும்பு கூட முகிலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது, கோட மஞ்சுன்னு இருக்கு மலையாளத்துல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கோட மஞ்சு அதை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, கோடை மஞ்சு. மஞ்சுங்கிறது தமிழையுமே நம்ம வந்து முகிலுக்கு மேகத்துக்கு குறித்த ஒரு சொல்லாத இருக்கு. அப்போ கோட மஞ்சுனா என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, கோட மஞ்சுன்னு அவங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க துபாயில இப்போ இவடைய காலையில எப்படி இருக்கு பனிமூட்டம் இல்லையா, அடர்த்தியான பனிமூட்டம் அப்படியே சூழ்ந்து இருக்கு. நமக்கு வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது இல்லையா, வாகன ஓட்டுநர்களுக்கு சரியான பிரச்சனையா இருக்கு காலையில. ஆனா அதுதான் கோட மஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட மஞ்சு அப்படின்னா இப்ப பாருங்க, கோடை காலம் தானே, கோடை காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வானிலை வந்து நமக்கு இருக்கும். அதிகமான அந்த புழுக்கம் அதிகமா இருக்கிறதுனால, புழுக்கம் இல்ல உருமிப்புன்னு சொல்லலாம், உருமிப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த ஹியூமிடிட்டி, சரியா, அதுதான் உருமிப்புன்னு சொன்னேன். இந்த உருமிப்பு அதிகமா இருக்கிறதுனால பனிமூட்டம் வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அதனாலதான் சிவப்பு மஞ்சள்னு எச்சரிக்கை எல்லாம் விடுத்துட்டே இருக்காங்க. இதத்தான் கோட மஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோடை என்பது அதிகரித்த வெயில தானே நம்ம கோடைன்னு சொல்லுவோம். எனவே அந்த காலத்துல வரக்கூடிய ஒரு விதமான ஒரு பனிமூட்டம், ஒரு முகில், அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமையை தான் கோட மஞ்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன அழகா இருக்குல்ல கேக்குறதுக்கே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோட மஞ்சு, இது சங்க இலக்கியங்கள் எங்கேயாவது புழக்கத்துல இருந்திருக்குமா அப்படிங்கறதா என்னுடைய அடுத்த தேடலா இருக்க போது. எங்கேயும் இருக்கு, பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வேன். டும் டும் டும் படத்துல இருந்து உன் பேரை சொன்னாலே பாட்டு வருது. அதுக்கப்புறமா தென்னாலியிலிருந்து சுவாசமே, ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: Back to back. ரெண்டு பாட்டு.
2: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
1: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்.
3: எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
4: எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
6: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

அழகரும் நிகழ்ச்சிகள் இருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒருத்தர் வந்திருந்தாரு, முருகேசன் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கூட தரையை ஒட்டி வரக்கூடிய பனிமூட்டத்தை பஞ்சு மூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமால, அதுதான் தரையை ஒட்டி வரக்கூடிய அந்த ஒரு பனிமூட்டத்தை பஞ்சு மூட்டம்னு சொல்லுவாங்களா. அப்போ நான் சொன்ன அந்த கோடை மஞ்சுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு பாத்தீங்களா. அப்போ இந்த நாம காலையில இங்கு துபாயை பொறுத்த வரையில, அமீரகத்தை பொறுத்த வரையில, காலையில நாம இந்த ஒரு காலநிலையில பார்க்க கூடிய அந்த ஒரு பனிமூட்டத்தை வந்து கோடை மஞ்சு என்று கூட நாம அழைக்க முடியும். ஏன்னா மலையாளத்தில் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்த ஒரு சொல், அந்த ஒரு வழக்கு இருக்கு. ஆனால் தமிழில் வந்து எத்தனையோ அழகான வழக்கை வந்து நாம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் தமிழ்மொழி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மொழி பிரயோகம் வந்து அப்பப்போ அப்படியே மாறிட்டே போனாலும் கூட, சில அழகான விஷயங்களையும் நாம மறந்துட்டோம் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இல்லையா. மலையாளத்தில் இன்னும் மிக பழமையான அழகான தமிழ் சொற்கள் எல்லாம் புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ என்னென்னலாம் கேள்விப்படணும் அதெல்லாம் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்றது வழக்கம் இல்லையா. சரி, அப்புறம் இந்த ஓர்மை என்ற ஒரு சொல் இருக்கு. இது வந்து நம்ம மலையாள நண்பர்கள் வந்து அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஓர்த்து, ஓர்மை, இதெல்லாம் வந்து ஞாபகத்தை குறிக்கக்கூடிய மிக பழமையான தூய தமிழ் சொல்லா இருக்கு. திருக்குறள் கூட இந்த ஓர்மை என்ற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் பாட்டு வருது தீனா படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல் என்ன அப்படின்னா, அடுத்து என்ன இந்த வாரம் என்ன உங்க பிளான் என்னவா இருக்க போகுது? இந்த வாரமா இல்ல அடுத்த வாரமா? 15ஆம் தேதி எப்போ வருது? அடுத்த வாரம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓ, அடுத்த வாரம் வியாழக்கிழமை. சரியா, என்ன நாள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு. அடுத்த அக்டோபர் 15ஆம் தேதி படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல 2 பெப்பியான பாடல்கள் வந்து அனிருத் வந்து இறக்கியிருக்காரு. இப்போ வந்து சோஷியல் மீடியா திறந்தாலே அந்த 2 பாடல்கள் தான் இல்லையா. அது தவிர அந்த இன்னொரு பாட்டு, ஜெயிலர் 1 இருந்த ஒரே பாட்டு, மறுபடி இந்த 1 அப்படிங்கிற பாட்டு ஒன்று வந்திருக்கு இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டு கேட்கவே. ஸோ ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆகுது எதிர்வரும் 15ஆம் தேதி. இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் ஃபில்ம்ஸ் தான். சரியா, படத்துக்கு வாங்க, கப்பல் பாசஸ் எல்லாம் வின் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த கான்டெஸ்ட் எல்லாம் நடக்கும், கண்டிப்பா வின் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிலர் 2 படத்தை பார்க்கலாம். சரியா, சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் தீனா படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம்பது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாரும் இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
3: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
4: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

தமிழ் மொழியை வந்து வெறும் மொழியா நீங்க பார்க்க முடியாது. அது ஒரு அறிவியலின் அறிவு அப்படின்னு ஒருத்தர் பேசுறத வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, தமிழ் மொழியை வந்து வெறும் மொழியா நாம பார்க்கிறோமா? வெறும் மொழியா பார்க்கறவங்க இருந்தா அது வெறும் மொழி தான் அவங்களுக்கு. ஆனா இந்த தமிழ் மொழி என்பது எவ்வளவு பெரிய கடல் என்பது அதுல நீந்த ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். குறிப்பா என்ன மாதிரி? சரி, நான் பள்ளி நாட்கள்ல இருந்து தமிழ் வந்து படிச்சிருக்கேன், தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன், தமிழ் இலக்கணம் எல்லாமே படிச்சிருக்கேன். ஆமா, எனவே எவ்வளவுதான் நம்ம வந்து ஓரளவுக்கு தான், இப்பதான் எனக்கு தெரியுது, நம்ம படிச்சது வந்து ரொம்ப சொற்பமான விஷயங்கள் தான். தமிழ்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு அப்படின்னு நேற்று காலமிக புலவரினுடைய தகர வரிசை பாடலை வந்து நாங்க இங்க அலுவலகத்துல வந்து அதை சொல்லி எல்லாரையும்

சொல்ல வச்சு ஒரு ரீல் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதில் வந்து எல்லாருக்குமே அதை வந்து அதை சொல்ல முடியல, அது என்ன அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது அதை பற்றி நம்ம மலையாள நண்பர்கள்ட்ட போயிட்டு நான் சொல்லும்போது, என்ன பாட்டு இது, இது என்னது, இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன விளக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன், வீடியோவில் பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போது மற்ற மொழிகளில் அதே மாதிரி இன்னொரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நண்பியும் இருக்காங்க நம்ம அலுவலகத்தில், அவங்களும் வந்து அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போது மற்ற மொழிகளில் இல்லாத அந்த இலக்கிய செழுமை என்பது நம்ம தமிழ் மொழியில் தான் இருக்குது. இந்த மாதிரி தகர வரிசையில் தா த தன்னு வரக்கூடிய ஒரு பாடலை எழுத முடியுமா? தகரம் மட்டும் இல்லை, ககரம் இருக்குது, இன்னும் எத்தனையோ எழுத்துக்கள் வச்சு காளமேகம் வந்து பாடியிருக்காரு. இதெல்லாம் வந்து சித்திர கவிக்குள்ளே வரக்கூடிய பாடல் வகைகள். சித்திர கவியே அதுக்குள்ளே இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. சித்திரம் வரைகிறது என்ன மாதிரி, அது மாதிரி ஒரு விதி இருக்குது, அந்த விதிக்குள்ளே சில பாடல்களை வந்து எழுதுவாங்க. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், ஆனால் இது வந்து ஒரு பேச பேச குறையாத ஒரு பகுதி அப்படின்னு நாம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஜிப்சி படத்திலிருந்து தேசாந்திரி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நாம தொடர்ந்து பேசலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்ட மட்டில பாட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முகமது ஃப்ரம் துபாய்.
0: முகமது, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ரதிமா, ரதிமான்னு சாங் ஒரு ஃபேமஸா இருக்குல்ல.
0: ஆமா, இந்த சாங். சரி, பாட்டு வருது உங்களுக்காக, நன்றி.
1: Thank you.
0: சரி, ரதிமா பாட்டு வருது. தங்கமான பையன் என்னதாண்டி உனக்கு அப்படின்னு வரும்ல, அந்த அந்த வரிகள் தான் கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆகியிருந்தது, நல்ல வைரல் ஆகியிருந்தது. அந்த பாட்டு வருது மனசு தொட்டமட்டில், சாய் அபியங்கர் இசை மற்றும் குரலில். நான் விடைபெறேன், விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம், மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sena Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi. 9 AM to 7 PM. 2.75 center. Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
4: துபாயில் பகிர்ந்து தங்கும் வீடுகள் நகராட்சி குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் மட்டுமே அனுமதிக்கப்படும் என துபாய் நகராட்சி புதிய சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. குடும்பங்கள் மற்றும் திருமணமாகாத தனிநபர்கள் அல்லது தொழிலாளர்களுக்கான பகிர்வு குடியிருப்புகளும் இந்த விதிகளின் கீழ் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா மற்றும் வர்த்தக சாலைகளில் அமைந்துள்ள குடியிருப்புகளில் குடும்பங்களுக்கான பகிர்வு தங்குமிடங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். பனியா சாலை, ஷேக் ஜாயத் சாலை, ஜுமைரா சாலை மற்றும் அல் வாசல் சாலை ஆகியவை இதில் அடங்குகின்றன. இதனால் இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் ஒரே அறையில் தனிநபர் தொழிலாளர்கள் அல்லது தொடர்பில்லாத நபர்களுடன் பகிர்ந்து தங்குவது அனுமதிக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: உலகச் செய்திகள்.
4: ஈரானில் அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் ராணுவ தாக்குதல்களில் இதுவரை 111 ரசாயன தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து உற்பத்தி நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்துக்கான ஈரான் தூதரும் ரசாயன ஆயுதங்களை தடை செய்வதற்கான அமைப்பான OPCW-வின் ஈரான் பிரதிநிதியுமான ஈரானின் பெட்ரோகெமிக்கல் மற்றும் மருந்து துறையைச் சேர்ந்த 111 நிறுவனங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சேதம் விநியோகச் சங்கிலிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் ரசாயன ஆயுதங்கள் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்களை உருவாக்கி வருவதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது.
3: தமிழக செய்திகள்.
4: காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் TNPSC குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பாணையை திருத்தி வெளியிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காலி பணியிடங்கள் லட்சக்கணக்கில் இருக்கும்போது அவற்றை நிரப்புவதற்கான அறிவிப்பை சொற்ப எண்ணிக்கையில் வெளியிடுவதா? அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் TNPSC குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பாணையை திருத்தி வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், வரி வசூலிப்போர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 46 வகையான பணிகளுக்கு 6574 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது.
3: இந்திய செய்திகள்.
4: பல்வேறு பொருட்களின் விலைகளை உயர்த்த வேண்டிய அழுத்தம் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். எல்நினோ சூழல் மற்றும் குறைவான பருவமழையால் தானிய விளைச்சல் குறையக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரெப்போ வட்டி விகிதத்தை 5.50% உயர்த்தி இந்திய ரிசர்வ் வங்கி இன்று அறிவித்தது. தற்போதைய ரெப்போ வட்டி விகிதம் 5.25% இருந்து 5.50% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய அழுத்தம் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார்.
3: இலங்கை செய்திகள்.
4: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனுஜனின் தண்டனையை ரத்து செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் இலங்கையின் சட்டத்தரணிகள் குழு ஒன்று பங்கேற்றுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதி சட்டத்தரணி உமுல் குபாரபெரும, ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைஸ முஸ்தபா மற்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாவி ஆகியோர் இதில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜித்தாவில் உள்ள இலங்கை கான்சியுலர் நாயகம் நீதிபதி MT முகமது, சட்டத்தரணி ஃபாரிஸ் ஃபசால், அப்துல் ஹாஃபில் முகமது மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைஸ முஸ்தபாவின் இணைப்புச் செயலாளர் முகமது ரியாஸ்தீன் சில்மி ஆகியோரும் இந்த தூதுக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி ஹராரியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாடிய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் ஜிம்பாப்வே மகளிர் அணி சற்று முன்னர் வரை 14.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 90 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் கெலிஸ் நதோ 49 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். 27 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் பிலாவுட் பிசா 29-21 ஓட்டங்களுடன் வெளியேறினார். சிப்போ 7 ஓட்டங்களுடனும், செசீதா 9 ஓட்டங்களுடனும், நியாஷா 3 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர்.
3: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தில் அலைன் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று லீவாவில் 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் நாடளாவிய ரீதியில் வெப்பநிலை சற்று உயர்ந்துள்ளது. ராசல் கைமாவில் இன்று 42 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
3: Rock with Raja.
0: Stay tuned.

0: ட்ரெய்லர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ட்ரெய்லர் 2. ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிக்கனாய்சஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால்
8: 4th October,
0: ரமதா கார்னிஷ் அபுதாபியில, 9 AM to 7 PM, 2.75 சென்டர், வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும்.
9: You are back.
2: 1 hour of non-stop Raja hits.
9: Rock with Raja.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back.
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
4: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
5: என்னது, நிஜமாவா?
2: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் powered by PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன் ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு?
4: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாமிட்.

0: ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 AM to 7 PM, 2.75 center, வெறும் 4.90 lakhs லருந்தே வாங்க முடியும்.
3: You are back.
4: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
5: Rock with Raja.

0: We'll be back after a short commercial break.
1: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
2: இருக்கவே இருக்கு. Zoho Books.
1: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
2: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த e-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ e-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
1: So all under one roof, கரெக்ட்டா?
2: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
7: This hour of Rock with Raja is brought to you by
8: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs larende vaanga mudiyum.
9: You are back.
10: Mastro in Super.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் எதிர்வரும் அக்டோபர் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மழைக்கான சிறப்பு தொழுகையான ஜலாத் அல் இஸ்திஸ்கா நடத்துமாறு அதிபர் மேதக ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் அழைப்பு விடுத்துள்ளார். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த சிறப்பு தொழுகை நடைபெறும். மழை மற்றும் இறை அருளுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் முகமது சல் அவர்களின் சுன்னத் அடிப்படையில் இந்த தொழுகையை நடத்த வேண்டும் என்று அமீரக ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவரவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்கவும் ஈரான் தனது அணு எரிபொருள் செறிவூட்டல் திறனை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க வேண்டும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் கட்டமைப்பில் சரிபார்க்கக்கூடிய வகையில் கணிசமான குறைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வெறும் வாக்குறுதிகளை விட உறுதியான அணுசக்தி தொடர்பான சலுகைகள் தேவை என்றும் வான்ஸ் கூறியுள்ளார். அதே நேரத்தில் தூதரக ரீதியான உடன்பாட்டுக்கு வாஷிங்டன் தொடர்ந்தும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: ஜெம் கிரனைட்ஸ் உரிமையாளர் வீரமணிக்கு அக்டோபர் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஜெம் வீரமணியை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய காவல்துறையின் மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஜெம் வீரமணியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை போக்சோ நீதிமன்ற நீதிபதி எஸ் பத்மா இன்று உத்தரவிட்டார். இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் காவல்துறை உயரதிகாரிகளின் பங்கு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் சதிச் செயலில் ஈடுபட்டவர்கள் தற்போது நிலை குலைந்து போயுள்ளதாகவும் அதன் காரணமாகவே அவர்கள் ராகுல்காந்திக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளனர் என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. ஒருபுறம் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மறுபுறம் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோர் சேர்ந்து தீட்டிய வாக்கு திருட்டு சதியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடந்த 2 ஆண்டுகளாக உறுதியான ஆதாரங்களுடன் தொடர்ந்தும் அம்பலப்படுத்தி வருகின்றார் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தமாம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜா அனுஜன் தங்கியிருந்த சிறைச்சாலைக்கு இலங்கை தூதரக அதிகாரிகள் இருமுறை சென்று நிலைமையை நேரில் ஆய்வு செய்துள்ளதுடன் அவர் மீதான தாக்குதல் குறித்து பரவிய தகவல்கள் தொடர்பாக சிறைச்சாலை அதிகாரி மற்றும் மருத்துவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சிறையில் இருந்த மற்றொரு கைதியுடன் ஏற்பட்ட காரசாரமான வாக்குவாதம் முற்றியதே இந்த மோதலுக்கு காரணம் என்றும் மருத்துவ பரிசோதனைகளின்படி அவரது முகத்தில் மற்றைய கைதியின் நகக்கீறல்களும் லேசான காயங்களும் மட்டுமே காணப்படுவதாகவும் தாக்குதலில் எந்தவிதமான ஆயுதங்களும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் சிறைச்சாலை வைத்தியர் உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார்.
4: Business update. Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: ரெப்போ வட்டி விகிதத்தின் உயர்வு எதிரொலியாக இந்திய பங்குச் சந்தைகள் இன்று சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. இதன்படி சென்செக்ஸ் குறியீடு 429.11 புள்ளிகள் குறைந்து 72,638.70 புள்ளிகளாக இருந்தது. இது 0.59% சரிவாகும். இதேவேளை நிப்டி குறியீடு 173.05 புள்ளிகள் சரிந்து 22,603.05 புள்ளிகளாக இருந்தது. இது 0.76% சரிவாகும். இரண்டாம் நாள் உயர்வை கண்டிருந்த மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகள் இன்று வர்த்தக நிறைவில் சரிவை
6: சந்தித்துள்ளன.
1: அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விளையாட்டு செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கு 143 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய ஜிம்பாப்வே மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ஓட்டங்களை பெற்றது. பதிலடித்தாட ஆரம்பித்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 3.5 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 23 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் ஜெஸ்ரா கிளாஸ்டன் மற்றும் ஸ்டெஃபானி டெய்லர் ஆகியோர் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
1: Music Director Anirudh Ravichandar.

0: எடுத்துட்டு நீங்களும் லிசன் பண்ண தயாராச்சு நானும் பேச தயாராயிச்சு. விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லணும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் பாக்குறேன், ஐயோ இது நமக்கு ஏத்த மாதிரியே இருக்கே அப்படின்னு எனக்கு டக்குன்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. தி ஒன் திங், நம்ம எப்பவுமே வந்து இந்த சாப்பாட்டில் இருக்கிற உப்பு மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லாதப்ப மட்டும்தான் நம்ம அருமை தெரியும். நம்ம இருக்கும்போது நம்ம பெருசாக வேல்யூபிளே இல்லை, என்ன இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஒன்ஸ் அவங்க இல்லைன்ற போது அந்த அந்த அந்த ஆப்சன்ஸை உணர முடியும். பிகாஸ் those kind of people நமக்கு ரைட் டைமில் ரைட் அட்வைஸ், எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், எதை எங்கே சொல்லித்தரணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படி எல்லாமே நமக்கு சொல்லித்தருவாங்க. ஆனால் எவ்வளோ இருந்து போதுமே வந்துட்டு அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிற டைமில் அவங்கள நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிறதும் இல்லை, அவங்களுக்கான வேல்யூ கொடுக்கறதும் இல்லை, அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கறதும் இல்லை. ஸோ சப்போஸ் உங்கள் சர்க்கிளில் அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க, நோ தேர் வேல்யூ வென்ஸ் தேர் நாட் தேர் அப்படிங்கும்போது இருக்கும்போது அந்த வேல்யூ கொடுக்க பழகுங்க. அண்ட் நீங்கள் தான் அந்த நபராக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் விட்டு விலகிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லலான்னா, ரேவ் எப்போ வருவார் அப்படின்னு அவருக்கு கால் பண்ணி கேட்கணும்னு என் மனசு துடிக்குது. ஏன்னா ஊர்லேருந்து வந்துட்டாரா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி வந்து கால் பண்ணி கேட்டபோது, நம்ம ஏன் இன்றைக்கி சேர்ந்து ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டார். அதன் அடிப்படையில் நம்ம வந்து சேர்ந்து ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம பயன்படுத்தக்கூடிய AI-ல, அதாவது நாம AI-ல ஹாய் வாங்க வாங்க வாங்க, ஓகே ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா.
2: நல்ல வேலை, எனக்கு எப்பெல்லாம் ஆபத்து இருக்கோ அப்பெல்லாம் வந்து என்னை காப்பாற்றிடுற வருத்தி.
0: ஓகே, யூஏ அப்டேட் போட்டேன் டேக், அதனால நம்ம பேசி ஆகணும், ஒன்றும் இல்லை. ஸோ சோஃபார் நம்ம ஏஐ பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, யூஏல இப்போ புதுசாக நல்லா வந்திருக்கு அப்படின்னா, ஏஐ பயன்படுத்தி எந்த ஒரு கிரியேட்டர் நம்ம கிரியேட் பண்ணாலுமே அதில் வந்து நம்ம யுஏஇ நாட்டுடைய தலைவர்களுடைய புகைப்படங்களோ, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான லோகோ அண்ட் நேஷ்னல் சிம்பிள்ஸ் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து கடும் குற்றமாகும். ஏஐ மூலமாக அதை பண்ணவே கூடாது.
2: குட் குட், நல்ல டிசிஷன் தான்.
0: அதனால நீங்கள் ஏஐ பயன்படுத்துறீங்க, ஏஐயில் வந்து போஸ்டர்ஸோ டிசைன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோன்ட் யூஸ் யா.
2: தூங்கவே இல்லை. டோட்டலா 5-6 நாள் சிங்கப்பூர் ட்ரிப்ல எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பேன், கொஞ்சம் கம்மியா தான் தூங்கியிருப்போம். எல்லா நாளும் 4 மணி நேரம் 5. அதான் மீம்ஸ் எல்லாம் போடுவாங்களா, when sleep is not in your itinerary. எல்லா இடத்துக்கும் போலாம் வரலாம், தூக்கத்தை பத்தி கவலையே படமா,
0: தூக்கத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது,
2: யோசிக்கிறதே இல்லை. ஆஃப்டர் 2 songs என்ன நடந்தது
0: அப்படின்னு சொல்லுவாங்க. This is the evening correct with Bravo Niveda after very long time.
3: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.
4: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
5: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.

0: எப்ப ஒரு தடவை சொல்லு
1: போடாங்கோ.
0: அதேதான்
2: பேக் டு பேக் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றைய அழையுங்கள், 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: பல மாதங்களுக்கு பிறகு பிராவோட இணைந்து ஷோ பண்றதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ரொம்ப நன்றி
2: எனக்கு
1: அந்த வாய்ப்பை எனக்கு நீங்க தந்தமைக்கு மிக நன்றி.
2: சாரி சாரி போட்டு உட்காந்துருக்கேன். அந்த நைட்டு 11 மணிக்கு மேல,
1: 11 மணிக்கு
2: இரு சொல்லி முடிக்கிறேன். நைட் அந்த நைட் ஏதோ ஒரு சேனல்ல வந்து நைட் 11 o'clock மேல பழைய பாட்டுலாம் போடுவாங்க தெரியுமா,
1: தேன் அண்டாவா தேன் கிண்ணம்.
2: அதுல வர மாதிரி பேசினிருக்கேன்.
1: அதுல அப்படி பேச மாட்டாங்க, எனக்கு அவங்கள தெரியும்.
2: ரொம்ப நாளா வந்து ஊர்ல வண்டி வாங்கி நிறுத்திட்டு திருப்பி போய் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பைக்ல ஏறி உட்கார்ந்தாலும் கரெக்டா கால் கிக்கர் கிட்ட போகும், கியர் வந்து ஃபர்ஸ்ட் கியர் கீழே அடுத்த கியர் மேட, இதெல்லாம் தானாவே தெரியும். இது வந்து மசில் மெமரி.
1: அது மாதிரி தான் எனக்கு வந்து தானாவே எல்லாமே நான் இருந்தது. ஆனால் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ஷோவுக்கு கிடச்சிட்டு எனக்கு. நிறைய பேர் கால் பண்ணி அவன் வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் நீங்க அப்படின்னாங்க. ஒரு சில கண்டிப்பா வருவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து நீங்க உங்ககிட்ட பேசிட்டு ரொம்ப நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொல்ல ஷோ பண்ண ஆரம்பிச்சேன் 3 நாள் தானே ஆகுது அப்படின்னு. இல்லங்க, நீங்க 3 மாசம் முன்னாடி போனீங்கல்ல, அப்பவே நான் வந்து எனக்கு உங்களை தெரியுங்க.
2: நீ பாட்டில் இப்ப வந்துட்ட, நீ தினம் வர போறேன்னு.
1: ஒருத்தங்க நான் நியூ காலர், ஐம் நியூ டு துபாய் அப்படின்னாங்க. யூஸ் டு டாக் டு பிராவோ. ஓகே, அப்பனா உங்களுக்கு என்ன தெரியாது இல்ல இல்ல இல்ல யூஸ் டு லிசன் டு குட்டி ஸ்டோரி. நாங்க
2: பாத்தியா, நான் சொன்ன குட்டி ஸ்டோரி எல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேரு. சரி, ஒரு குட்டி கதை எடுத்து விடுறது. இப்ப
1: குட்டி கதை, ஆமாவா, கையிலே பையிலே வச்சிருப்பாங்க குட்டி கதை.
2: தலைவர் வந்து டக்குனு ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச்ல அந்த மாதிரி ஒரு நண்டு கதை எடுத்து உனக்கு தெரியாதா?
1: அவர் சொன்ன கதைய சொல்றேன்,
2: சொல்லிருக்கேன். அப்படியா?
1: ஒரு ஆடியோ லான்ச்ல எதுலயும் அவர் சொன்ன கதை தான். எல்லாரும் வந்துட்டு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தா வெளியூர்ல, ரொம்ப டயர்டா
2: இருந்தாங்க.
1: வெளியூருக்கு எங்கயோ ஷூட்டிங் போயிருக்காங்க லாங் பேக். அங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஸோ அங்கே எல்லாமே லாங் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஷூட்டிங் முடிச்சு என்டையர் க்ரூஸ் வெரி டயர்ட், எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க அவங்க. அப்போ நம்ம ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க தங்கியிருந்தது வந்து 70th floor.
2: ஐயோ,
1: சரின்னு எல்லாரும் லிஃப்ட் பக்கம் போனால் அன்றைக்கி லிஃப்ட் வேலை செய்யலை. ஸோ எவ்ரிபடி ஹட் டு வாக், ஸ்டெப் பண்ணும்.
2: 70 மாடியும்
1: படிக்கட்டு ஏறணும்.
2: ஆஃப்டர் டயரிங் டே,
1: ஆஃப்டர் டயரிங் டே. அண்ட் இனிஷியலி எல்லாருமே பயங்கரமா சோர்ந்துட்டாங்க. அப்புறம் சரி கதை பேசிட்டு நடக்கலாம்னு சொல்லி கதை பேசி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறாங்களாம். நடந்து 70th floor வரைக்கும் போயிட்டாங்களாம் எல்லாருமே. அது ஒரு நிஜமாவே ரொம்ப டயரிங்கா இருந்தாலும் பேசிட்டு கதை பேசி அங்கங்க ரெஸ்ட் எடுத்து அவங்க எல்லாருமே ரீச் ஆயிட்டாங்களாம். 70th floor போயிட்டு போய் பார்த்தா கீய காணுமா.
2: 70 மாடி ஏற தெரிஞ்ச உனக்கு போறதுக்கு முன்னாடியே பாக்கெட்ல கீ இருக்கான்னு பாக்க தெரியலையான்னு இதெல்லாம் நான் யோசிப்பேன். இப்போ ஜென்ரலா வந்து எப்படின்னா, வீட்டு விட்டு கிளம்புறப்போ கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா, லைட் ஆஃப் பண்ணுமா, இதெல்லாம் கரெக்டா யோசிப்போம் நம்ம. அதுவும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 5-6 நாள் நம்ம வீட்டு விட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள்ல இந்த தாட்ஸ் எல்லாம் மாறிடும். இதெல்லாம் முடிச்சுட்டு இதே மாதிரி ஃப்ளைட்ல போயிட்டு ஒரு டயரிங்கான ஒரு டேல நம்ம வந்து வீட்டுல வந்து நின்னா சாவி இருக்காது தெரியுமா, அந்த மாதிரி நடந்திருக்கேன்
1: உனக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கேன்.
2: அந்த சாவி எங்க வச்சுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம போறப்போ வந்து பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாக்கெட்ல போ, ஏதோ ஒரு பேக்ல போ. எங்க
1: அம்மா அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. நிவேதா, நீ கொடுத்த நான் பத்திரமா எங்கேயோ வச்சேன் ஆனா மறந்துட்டேன்.
2: பட் கேன் ஐ சே சம்திங், நான் 5 நாள் போனேன்ல, இப்போ நான் வீடே லாக்கே பண்ணல, அப்படியே போயிட்டேன் நான்.
1: சூப்பர்,
2: வீடு லாக்கே பண்ணல. நான் வந்து யார் வர போறா,
1: யார் வந்து அப்படியே இருக்கு,
2: யார் வந்து என்ன எடுக்க போறா, அவ்வளவுதான். ஸோ அதனால் ஆக்சுவல் லாக்கே பண்ணல. எனக்கு வந்து இந்த சாவி எங்காவது மறந்துடுவோன்னு ஒரு டவுட்லேயே, ஏன்னா ஒரு வாட்டி நடந்திருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஐ தாட் லைக் ஓகே, வீட்டில் போனையும் இல்லை, யாரும் வரப்போகிறது இல்லை, லாக் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு நான் அங்கே சிங்கப்பூரில் உட்காந்துட்டு வீட்டு கிளீனிங் போட்டுட்டேன். அந்த அம்மா அங்கேருந்து மெசேஜ் போடுறாங்க, அப்புறம் நான் வந்து வீடு திறந்தா இருக்குது, நான் பக்கத்து பில்டிங்கில் இருக்கேன்ட்டு. அவங்க போய் வீடெல்லாம் இன்னைக்கு காலையில் போனால் வீடு அப்படியே க்ளீன் க்ளீனாக இருக்குது இன்னைக்கு. ஓ மேன், ஓகே, வாட் எ கண்ட்ரி.
1: லெட்ஸ் சிங்கம் டான்ஸ்.
2: Anyways, this is RJ Bravo and this is Niveda. You're listening to 89.4 Thambur FM and
1: The Evening Correct.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
4: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: This is Singam Dance.
1: Tamil. 89.4.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: இன்கமிங்.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போட இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடி together.
4: We'll be back after a short commercial break.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபிஐ தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
5: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவ பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: E-invoicing lang compulsory a pannirkanume. Nee thayara?
8: Irukave irukku. Zoho Books.
7: Idenna pudhu software
8: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing um sende Zoho Books e paathukom.
7: So all under one roof, correct a?
8: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books தயார்.
9: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
10: நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
11: ஆமா, பீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ், டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
10: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
11: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
12: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Buvela Sharjah, Lulu Albarsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
13: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: the evening, Karak.
1: நீங்க ஊருக்கு போன கேப்ல சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கு தெரியுமா?
2: ஆமா.
1: என்னாச்சு?
2: அந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அது ஒன்று பெருசா போச்சு. அண்ட் வரும்போது அல்கஹல் ரோட்ல வரும்போது
1: புது பிரிட்ஜ் பாத்தீங்களா?
2: ஆமா, நான் கன்ஃபியூஸ் ஆகி எங்கே போயிடு. ரெகுலரா வர ரூட்டு பார்த்தா நாலஞ்சு டைரக்ஷன். என்னடா டேய், ஏன்னா ஒரு அஞ்சு நாள்ல இவ்வளவு சேஞ்சஸா அப்படி இருந்தது எனக்கு.
1: நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? 4F.
2: 4F ஆ? இல்லையே, என்னாச்சு?
1: 4F-னா வந்து ஃபுட், ஃபியூவல், ஃபர்டிலைசர் அண்ட் ஃபினான்ஸ். 4F கிரைசிஸ் அங்க பாருங்க. நீ பாத்த அப்படின்னா வந்து 300 ரூபாய் இருந்த முட்டை வந்து இப்ப 600 ரூபாய்.
2: அரிசி முட்டை,
1: அரிசி முட்டை வந்து 300 வந்து 600 ரூபீஸா உயர்ந்திருக்கு.
2: பாசி பருப்பு 98 ரூபா, இப்ப வந்து 110 ரூபா. ஜீரகம் 260 ல இருந்து 310.
1: இல்ல, 50% இன்கிரீஸ் ஆகல, 300 ரூபால இருந்து 600 ரூபா இன்கிரீஸ் ஆயிருக்கு.
2: 30th night தான் கிளம்பினேன். அதுவும் 9:00 flight எனக்கு சிங்கப்பூருக்கு. இன்னைக்கு 30th தேதி.

0: சரியான டிராஃபிக், சரியான டிராஃபிக்னா சரியான டிராஃபிக்கு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்தான், எப்படியோ வந்து லாரி கடையிலலாம் பூந்து எப்படியோ என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக 7:40 இறக்கி விட்டான் என்ன ஃப்ளைட்டில். ஓடி போனால் நான் தான் லாஸ்ட் கேட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போனேன் நான்.
1: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 km வாரண்டிய பெறுங்க.
3: ஸோ இப்போ கரண்ட் டிராஃபிக் என்னன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 சார்ஜா போற லைன்ல இப்போ வந்து E311 முகமது பின் சாயத் ரோட்ல சிட்டிசன் நம்பர்க்கு முன்னாலேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 சார்ஜாக்குள்ள போறது வரைக்கும் டிராஃபிக் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாதலமர் அண்ட் நிறைய இடங்களில் கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, குறிப்பாக D62, E311 அண்ட் E11 அண்ட் E44 ராசல்கோர். அதுக்கப்புறம் E11 வந்து தேரா சிட்டி சென்டர்லேருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது அல்வாதா வரைக்கும், சார்ஜால இருக்க அல்வாதா வரைக்கும் இந்த டிராஃபிக் அப்படியே கண்டினியூ ஆகுது. டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal.
2: VAT naanga cover pandrom, alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga.
3: நீங்க சொன்னா சொல்றபடி செஞ்சிரலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எது என்ன எப்படி பண்ணனும் மட்டும் சொல்லுங்க, அப்படி பண்ணிரலாம்.
0: மலபார் போலீஸ்ல இருந்து ஒரு பாட்டு வருது, நீ பாட்டு தெரியுமா உனக்கு? பாலக்காட்டு பொண்ணு பம்பரம் போல கண்ணு. இதுல வந்து சத்யராஜ் மலையாளம் எல்லாம் பேசிருப்பாரு, ஃபன்னா இருக்கும் அது கேக்குறதுக்கு. மஞ்சள் கலர்ல ஒரு சொலா
3: உள்ள
0: ஒரு பண்ணா இருக்கும். ஐயோ கவுண்டமணி, கவுண்டமணி சத்யராஜ் காம்போஸ் அன்பீட்டபிள்.
3: ஆக்சுவலி பாலக்காட்டு பொண்ணு வந்து குஷ்பு, ஆனா அவங்க மலையாளமே பேச மாட்டாங்க படத்துல.
0: இருக்கூத்தி 31 ரூபாய் 25 பைசா ஞான் வசூல் செய்யாம விடல.
3: ஐயோ
0: அநியாயம். நல்லா இருக்கும் படம். சில படம்லாம் வந்து வெறும் இந்த ஜோக்காவே பார்ப்போம்ல, அந்த மாதிரி படம். ஏய் ஆனா அந்த படமும் அபாஸ் மம்தா, மம்தான்ற மும்தாஸ் மம்தா என் கூட படிச்ச பொண்ணு சரிங்க. மும்தாஸும் அபாஸ் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க,
3: அப்படிதான்
0: காப்பாத்துறதுதான் சம்திங் சம்திங். ஓ யா, இது எங்க யூஸ்வலாக வந்து எல்லா ஊர்லேயுமே ஒரு கேபிள் டிவி இருக்கும், சரியா? அதில் வந்து கேபிள் டிவியில் என்ன பண்ணுவாங்கன்னா, புது படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னா பட்டுன்னு ஒரு 10 நாளில் எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து திருட்டு விசிறி கலாச்சாரம் ஜாஸ்தி இருந்தது. அப்படி இல்லை, எங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக, நான் வந்து எங்கள் ஊரில் தியேட்டர் இல்லாததுனால என்னென்ன படம்லாம் நான் கேபிள் டிவியில் பார்த்தேன் அப்படின்னா, இந்த படம் மம்மி, மம்மி இருக்குல்ல இந்த மம்மி சம்திங் சம்திங்ல, அந்த டைம்லலாம் வந்து ஆக்சுவல் திருட்டு வச்சுட்டே வந்துருச்சு, கேபிள் டிவி கிடையாது, இது மம்மி. அதுக்கப்புறம் டைட்டானிக், டைட்டானிக்லாம் நான் கேபிள் டிவியில் பார்த்தேன் நான், அதை வந்து அன்கட் வெர்ஷன் கேபிள் டிவியில். அப்புறம் அடுத்த நாள் எங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, சேனலை முடங்கி 10 நாளைக்கு வந்து சேனலே இருக்காது, அப்புறம் வந்துடும். ஓ காட், சச் எ கோல்டன் மெமரி இதெல்லாம்.
3: ஓகே, தட்ஸ் ப்ராவோ, திஸ் இஸ் நவேதா, யூ ஆர் லிஸ்னிங் டு தி ஈவினிங். கரெக்ட்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: We'll be back after a short commercial break.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
2: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
3: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
4: அண்டிக ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்போ 6 நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் கமெண்ட் டிவில ஒலியும் ஒலியும் பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
1: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: என்ன
1: பாட்டு வேணும்?
0: ரொம்ப
1: நேரமா அங்கிருந்து தாரமே தாரமே ஸ்பெல்லிங் சொல்லுங்க ப்ராவோ.
2: பெறுங்கள். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. நம்ம radio, நம்ம music.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு file பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயில் 44க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கட்டடங்கள் மற்றும் வில்லாக்களில் பகிர்ந்து தங்கும் வசதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துபாய் நகராட்சி சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. இதில் சில பகுதிகள் குடும்பங்களுக்கு மட்டுமே பகிர்ந்து தங்கும் வசதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. துபாயில் 44க்கும் மேற்பட்ட பகுதிகளில் கட்டடங்கள் மற்றும் வில்லாக்களில் பகிர்ந்து தங்கும் வசதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் அல் சூக் அல் கபீர், அல் ராஸ், அல் வர்காவன், அல் பர்ஷாவன், அல் முரக்காபாத் மற்றும் அல் ரிகா உள்ளிட்ட பகுதிகள் அடங்குகின்றன. இதேவேளை பனியாஸ் ரோடு, ஷேக் ஜாயித் ரோடு, ஜுமைரா ரோடு மற்றும் அல் வாசல் ரோடு உள்ளிட்ட சில பகுதிகள் குடும்பங்களுக்கு மட்டுமே பகிர்ந்து தங்கும் வசதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் முழுவதும் பரவி வரும் மாணவர் போராட்டங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பயன்படுத்தும் ஸ்டன் கையெறி குண்டுகளின் பயன்பாட்டை பிரான்ஸ் அரசு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் 15 வயது சிறுவனின் கைஸ்டன் கையெறி குண்டு வெடித்ததில் துண்டானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை லென்ஸ் நகரில் நடந்த சம்பவம் தொடர்பான உண்மை நிலை முழுமையாக தெளிவுபடுத்தப்படும் வரை ஸ்டன் கையெறி குண்டுகளின் பயன்பாட்டை நிறுத்துமாறு உள்துறை அமைச்சர் லாரன்ட் நூனேஸ் உத்தரவிட்டுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாடு உற்பத்தி துறையில் முதன்மை பெற்ற மாநிலமாக இருந்தாலும் சமீப காலமாக இங்கு GST வரி வருவாய் குறைவடைந்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் GST வரி வருவாய் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ்நாட்டில் தற்போது கடன் தான் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
4: சில UPI பரிவர்த்தனைகளுக்கு சிறிய அளவிலான MDR கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது UPI பரிவர்த்தனைகளின் மொத்த எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்று RBI ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். UPI மூலம் பணம் செலுத்தும் நடைமுறையில் வணிகர்களிடம் வசூலிக்கப்படும் MDR கட்டணம் தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியில் இந்த கட்டண மாற்றம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளின் வளர்ச்சியை பெரிதாக பாதிக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகுல்லாகவ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து இந்த ஆண்டு ஓய்வு பெற்ற இங்கிலாந்து வீராங்கனை டாமி பியூமண்ட் மேலும் 2 சீசன்களுக்கு தி பிளேஸ் அணிக்காக விளையாட ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளார். சர்வதேச ஓய்வுக்கு பிறகும் தனது கிரிக்கெட் பயணத்தை தொடரும் வகையில் அடுத்த 2 சீசன்களுக்கும் தி பிளேஸ் அணியுடன் தனது எதிர்காலத்தை அவர் உறுதி செய்துள்ளார்.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை கணிசமாக உயர்ந்துள்ளது. லீவாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 42 டிகிரி செல்சியஸிலும், உம்மல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.
7: Right, Lepus.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: Beautiful people, welcome back to the evening Karak. Nanda. போதும் நான் தான் மைக்கேல் ஜாக்சன் பேசுகிறேன். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடை சொல்லிட்டேன்ல. ஓகே, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக். ஓ மை காட், லெட் மீ பிளே த சாங் ஃபார் யூ ஆஃப்டர் லைக் ரொம்ப நாள் கழிச்சு.

என்ன விட்ட ஃபுல் பாட்டு இங்கே ஓடிடும் போலையா? நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில பாட்டுலாம் கேட்கும்போது ஜாலியாக இருக்கு. அந்த பாட்டு வந்து பயங்கர வைரல் ஆகிறப்ப எல்லா இடத்துலையும் கேட்குறோமா, ஏ என்னடா அது எல்லா இடத்துலையும் ஃபோனை திறந்தா யூடியூப்பை திறந்தா என்னடா அப்படி இருக்கும். அப்புறம் அந்த பாட்டு காணாமல் போயிடும். ஒரு 6-7 மாதம் கழிச்சு மாதிரி ரேடியோவில் இல்லை யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணால் ஏ இந்த பாட்டை நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கேட்டு சலிச்ச பாட்டு தான், மறுபடியும் கேட்கும்போது அது ஒரு ஒரு புது ஃபீலிங். ஆனால் இப்போ 2வது பாட்டு அப்படி இருக்காது, பிகாஸ் செகண்ட் சாங் இஸ் என் ஆல் டைம் ஃபேவரட் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு டான்ஸ் ஆட வரும், இல்லை பாட்டுக்கு வந்து உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஆடுவீங்க அப்படின்னா திஸ் சாங் இஸ் எ ரைட் ஃபிட் ஃபார் யூ. பிகாஸ் குலே பகாவளியிலிருந்து அனிருத் பாடின பாட்டு அனிருத் சிங்

0: எப்படி எழுந்து ஆடணும் தோணுதா? லிரிக்ஸ் லிரிக்ஸ் எங்க லிரிக்ஸ் மெயின் லிரிக்ஸ் இப்ப வருது. பண்ணாமா போய் பார்ட்டி பண்ணலாமா, பண்ணாமா பண்ணலாமா, என்ன மாதிரி வேர்ட் பிளே? யார் எழுதின பாட்டு இது? ஐ திங்க் சிங்கர்ஸ் அனிருத் மர்வின். ஓகே, விவேக் மர்வின் ஒரு ரெண்டு டூவல் இருக்காங்க. அந்த ஒரசாத அந்த பாட்டெலாம் பண்ணுது அவங்க தான், அவங்களோட பாட்டு தான். எங்கே ஐடோன் ஐ டோன்ட் சீ தம் கம்போஸ் மியூசிக் ஃபார் எனி மோர் மூவிஸ் ஹியர் அண்ட் தேர். ஓகே, எனிவேஸ் எனிவேஸ் நானும் வந்து இப்போ தான் வந்து தம்பி ஊருக்கு போயிட்டு, ஊருக்குலாம் ஊருக்கில் சும்மா ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பக்கத்து நாடு வரைக்கும் ஒரு ட்ரிப்பை போயிட்டு ஒரு 6 நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஓகே, எனிவேஸ் அப்படியே பாட்டு கேட்டு முடிங்க. இன்றைக்கி டாபிக் என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ரெண்டு பாட்டு இதுதான், மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்டுரும். ஜெயிலர் 2 ட்ரெய்லர் பார்த்தீங்களா? வரேன்.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஸ்பைடர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
4: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
4: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
4: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
6: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
7: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
8: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வின்னர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
7: என்னது, நிஜமாவா?
9: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG.
10: வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3,000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட் சுக் அண்ட் தேரா.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பல இடங்கள்ல வந்து யுஏஇல டிராஃபிக் அங்கங்க அங்கங்க. காலையில 6 மணிக்கு இன்னைக்கு என்னோட காரை போய் ஃப்ரெண்டு வீட்டிலருந்து பிக்அப் பண்ண ஏர்போர்ட்ல இருந்து இன்னைக்கு காலையில வந்து எத்தனை மணிக்கு, ஆமா ஒரு 5 மணிக்கு சிங்கப்பூர்ல இருந்து லேண்ட் ஆகி ஒரு 5:30 வெளியில வந்து டாக்ஸி எடுத்து என் ஃப்ரெண்டு வீட்டில் கார் இருந்தது. ஏர்போர்ட் கிட்ட போய் அவன் வில்லால போயிட்டு வண்டி எடுத்துட்டு 6 மணிக்கு ஷேக் சேத் ரோடு ஜாயின் பண்றேன். 6 மணிக்கு டிராஃபிக் டே என்னடா 6 மணி ஷேக் சேத் டுவர்ஸ் அபுதாபி சொல்கிறேன் நான், டுவர்ஸ் அந்த டைரக்ஷனு, என்ன என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய இடங்களில் டிராஃபிக் ஜாஸ்தி பார்க்க முடியுது. என்ன ரீசன் என்ன, ஒரு சில இடங்களில் இப்போ என்ன, நானும் நிவேதாவும் கூட விவர் டாக்கிங் அபவுட் இட். இப்படின்னா இப்போ நீங்கள் பிரதானமாக போகிற ஒரு திசையில் ஏதாவது ஒரு ரோடில் வந்து 2 லேன் எதுக்காச்சும் க்ளோஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஆக்சிடென்ட், இல்லாட்டினா அந்த இடத்துல ஏதாவது ரோடு ஒர்க் நடக்குதுன்னா அந்த இடத்துக்கு போகிறவங்க டக்குன்னு வேறு ரூட் எடுப்பாங்க. அந்த ரூட் வந்து யூஸ்வலாக ஃப்ரீயான ரூட்டாக இருக்கும், அன்றைக்குன்னு பார்த்தா அது கூட்டமாக இருக்கும். ஆனால் அந்த பக்கம் என்ன நடந்துருக்குன்றது பெருசாக நமக்கு தெரியாது, அதனாலேயும் டிராஃபிக்காக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் ஷார்ஜா டு டுபாய், டுபாய் டு ஷார்ஜா டிராஃபிக் காலையில் 6:30, 6:45 ஆரம்பித்தா அது போக ஒரு 9:30, 10 மணி வரைக்கும். இப்போ எப்படின்னா நைட்டு அன்றைக்கி ஒரு நாள் 10:30 இருக்கும், ஓகேவா, டுபாய் ஹில்ஸ் மால்லேருந்து ஜேவிசி போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், போகும்போது 10:30 கூட்டமாக இருக்குது. ஏன்டா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்களாண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் மாட்டுறீங்க, எந்த ஏரியாவில் மாட்டுறீங்க, எந்த டைமுக்குள்ளே மாட்டுறீங்க? ஓகே லெட் மீ ஸ்டார்ட். இப்போ வந்து தோராயமாக நம்ம வந்து இந்தந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே நான் வந்து எப்படின்னா கரெக்டாக 8:00 விட்டதுமே அடுத்த 5வது நிமிஷம் காரில் இருப்பேன், அடுத்து 10வது நிமிஷம் கராமா சிக்னலில் இருப்பேன், அப்புறம் அல்கேல் ரோடு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இப்போலாம் கராமா சிக்னலை தாண்டி லெஃப்ட் அல்கேல் ரோடு எடுக்கிறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது. 3 சிக்னல், ஐயோ யோ யோ யோ, அங்கே 2 லேன் இருக்குது, சார் 3 லேன் இருக்கும் டோட்டலாக. ஸ்ட்ரைட்டாக போனால் ஷேக் சயித் ரோடு, 2 லேன் வந்து லெஃப்ட் எடுத்தால் டுபாய் ஃப்ரேமு, அப்படியே அங்கேருந்து பார்த்தா வந்து ஷேக் ரஷீத் ஸ்ட்ரீட்டு, அப்படியே ஷார்ஜா போகிற ரூட்டு, அப்புறம் அப்படி இல்லைனா அல்கேல் போகிற ரூட்டு வரும். கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, டிரெக்ஷன் புரியுதா? அந்த சிக்னலை எடுக்கிறதுக்குள்ளே அதுவும் வந்து இந்த எக்ஸிட்டில் இருக்கிறவங்க இப்படி வருவாங்க, அந்த ஷேக் சயித் ரோட் எக்ஸிட்டில் அந்த லேனில் இருக்கிறவங்க இந்த லெஃப்ட்டுக்குள்ளே வருவாங்க. கரெக்டாக சிக்னல் போடும்போது 2 வண்டி உள்ளே வரும். ஓ யூ யூ யூ யூ பேசாமல் நடந்து போயிடலாம் போலேன்ற மாதிரி. ஸோ ஜென்ரலாக ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் மாட்டுறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் மாட்டுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சரி எவ்வளோ நேரம் மாட்டுறீங்க? அப்படி
3: அது குட் மார்னிங் சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு.
2: அதனால பரவாயில்ல, பிரச்சனை இல்லை.
3: மேல
2: இருக்கு வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிங்கப்பூர்ல போயிட்டு வந்தீங்க போல இருக்கு.
2: ஆமா,
4: ஜாலியா இருந்தீங்க போல இருக்கு. போட்டோலாம் பார்த்தேன்,
2: போட்டோலாம் பார்த்துட்டு கேக்குறீங்க பாத்தீங்களா?
4: பார்த்தாலும் கேட்க முடியும், பார்க்காமலே கேட்க முடியும்.
2: வெரி குட். பேர் சொல்லுங்க.
4: ஒரு வாட்டி இந்த மழை பெய்ஞ்சதுல இந்த மழை பெய்ஞ்ச அன்னைக்கு நான் வச்சு ரொம்ப ஸ்லோ மூவிங் டிராபிக், அது மூவிங் டிராபிக்ல டிராபிக் பயங்கர டிராபிக் மூவிங்கே கிடையாது,
2: நான் மூவிங் டிராபிக் ஆச்சு.
4: ஆமா, மத்தியானம் 2:30 மணிக்கு வண்டி எடுத்தேன். நினைச்சு பாருங்க எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருப்பேன் சார்ஜால.
2: மழை அன்னைக்கு எனக்கு ஓகே அதிக ஒரு 7 மணி
4: இல்ல 9:30 மணிக்கு போய் சேர்ந்தேன்.
2: வா, 10 மணி நேரம் கார்ல? 10 மணி நேரமா?
4: எங்கேயுமே நவரம் இல்ல, எல்லா காரும் அப்படியே போட்டு போயிட்டாங்க. என்ன நான் இருக்கிறது ஃபாஸ்ட் லைன், இந்த வண்டி இண்டிகேட் போட்டு ரைட்ல மூவ் பண்ணா வழி கொடுக்க மாட்டாங்க.
2: ஆமா, அதுவும் வேற கஷ்டம். இப்ப வந்து
4: என்ன பண்றது, வண்டியில பெட்ரோல் இல்ல, ஏதாச்சும் எமர்ஜென்சி என்ன பண்றது, எல்லாம் வண்டி அப்படியே போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு பார்த்த இந்த சம்பவம் தான் அதுல இருந்து முடிவு பண்ணி இனிமே சார்ஜா பக்கம் போகக்கூடாது சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன்.
2: சாயங்காலம் 5 மணிக்கு 311 ரோட்டுக்கு போறதும் திறந்து இருக்கிற முதல வாயில வாண்டடா தலை விடுறது ஒண்ணு.
4: இப்ப நான் 311 தான் இருக்கிறேன் சார், 2 சார்ஜர் டைரக்ஷன் இப்ப போட்டிட்டே தான் இருக்கேன் நான்.
2: கங்கிராச்சுலேஷன். இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும் நீங்க போறதுக்கு. பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்படி மாறிட்டா கொஞ்சம் டிராபிக் குறைய வாய்ப்பு இருக்குன்னு
4: நினைக்கிறேன்.
2: மறுபடியும் கங்கராஜுலேஷன், தேங்க் யூ சோ மச். ஆனா வந்து இப்ப எப்படின்னா இந்த 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 3 செக் 4 செக் எல்லாம் இல்லாம மந்த்லியும் பே பண்ணலான்ற மெத்தட் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க ரெண்ட்டுக்கு. பட் எனிவேஸ், வஸ்தியிலிருந்து நெடுவாளி, நான் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் ஃபேன்.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Gold and Diamonds. உங்க வீட்டுக்கு உள்ள Anathangam Gold and Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: தமிழ் 89.4.
3: நைன்டி ஒன்னு போட
4: நைன்டி
3: நாட் ஆகும்.

0: you by Basha Bai Biryani, Vasil Hub, Block 4, Karama. Tamil, Tamil, Tamil, 89.4. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு.
0: வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
2: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
8: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் with DAG developers. Call 056-357-9474.
9: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: the evening, Karak.
1: தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டி அப்படிங்கிற ஒரு நல்ல பாட்டு இருந்தது. ஆனால் அந்த பாட்டு வந்து அப்புறமா டிவியில் என்னைக்காவது போடும்போது கேட்டுக்கோங்க. ஏன்னா அதை விட நமக்கு வேற ஒரு பாட்டு சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல இப்போ ரெடியாக இருக்கு. பட் டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் ஜென்ரலாக வந்து ஒரு நாளைக்கு டிராஃபிக்கில் எவ்வளோ நேரம் மாட்டுறீங்க, எந்த ரோட்டில் மாட்டுறீங்க, என்ன டைமில் மாட்டுறீங்க, அதான் வந்து நீ கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் டிராஃபிக் வந்து எல்லா இடத்துலையும் இட் இஸ் ஸ்பீக்கிங். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் வந்து நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க சொல்லுங்க.
2: நான் வந்து துபாயில இருக்கேன். ஆக்சுவலா நான் அஜ்மால தங்கி இருக்கேன். லாஸ்ட் 14 இயர்ஸ் தான். சோ என்கிட்டதான் ஃபர்ஸ்ட் டிராஃபிக் பத்தி கேட்கணும்
1: சொல்லுங்க சார்.
2: ஆக்சுவலா நான் வந்து காலையில 5:50 இல்ல 6:10 நான் கிளம்பிடணும்.
1: எங்க எங்க துபாயில எங்க ஒர்க் பண்றீங்க?
2: ஆக்சுவலா துபாயில வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன்.
1: இல்ல எந்த ஏரியான?
2: நான் வந்து ஆக்சுவலா நாதல் ஜிபா வந்துட்டு நாதல் ஜிபால இருந்து நான் ஜபலி போவேன் கம்பெனி வந்து. ரொம்ப கஷ்டம்.
1: ஒரு நாளைக்கு 5 hours அடா ஆண்டவா, 5 மணி நேரம் எவ்வளவு பிரஷரான டைம். சரி ஓகே, ஒரு சில பேருக்கு ஃபைனான்சியல் கண்டிஷன்ஸும் ஓகே, அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷனை மனசில் வச்சுக்கிட்டு சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லலாம். பட் ஓகே, யூ ஹேவ் டு ஒர்க் யுவர் வே அப் அண்ட் கெட் அ ஹவுஸ். சி, நீ அதாவது கோடி கோடியாக காசு வச்சிருக்கிறவன் பணக்காரன், ஓகே அது வந்து டிஃபால்ட்டு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு யார் பணக்காரன் அப்படின்னா ஆஃபீஸ்கிட்ட வீடு இருக்கிறவங்க தான். ஆமாம், என்ன என்ன உனக்கு ஆஃபீஸ்கிட்ட வீடு இருக்குன்ற ஆணவம். எங்கள் ஆஃபீஸில் ஆப்போசிட்டில் இருந்தா கிருஷ்ணி வந்து எப்படின்னா வந்து அச்சுன்னு தும்னா உடனே ஆஃபீஸ்க்கு வந்துடும். அவளை கிட்டத்தில் இருக்கான். சில்லக்ஸ் ஆகாவத்தியார்ல ப்ளூ ஸ்டார்ல இருந்து பாட்டு வருது.
3: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.

0: we'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: வெறும்

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111.
1: பிராட் யூ பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உங்க வீட்டு கொலுவ அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் பகுதிகளின் பெயர்கள், தெரு பெயர்கள் மற்றும் வீட்டு எண் பலகைகளுக்கு புதிய வடிவமைப்பு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான முதற்கட்ட மாற்றங்கள் இந்த ஆண்டை தொடங்க உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் 2030 ஆண்டுக்குள் துபாய் முழுவதும் 186 பகுதிகளில் புதிய பலகைகள் அமைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக 2000 மேற்பட்ட பலகைகள் புதிதாக நிறுவப்படவோ அல்லது மாற்றப்படவோ உள்ளன. ஜபீல் 1, ஜபீல் 2, நாதல் ஷீபா, அல் கவானிஜ் 1 மற்றும் நஸ்வா ஆகிய பகுதிகளில் இதில் இடம்பெறுகின்றன. புதிய பலகைகளில் அந்தந்த பகுதிகளின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் 5 நிறங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. உதாரணமாக, கடலுக்கு அருகில் உள்ள பகுதிகளை நீல நிறமும், பாலைவன பகுதிகளில் தங்க நிறத்திலும் குறிக்க
2: உள்ளனர்.
3: மத்திய மற்றும் கிழக்கு யுக்ரைனில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது ரஷ்யாவின் மிகவும் கொடூரமான தாக்குதல்களில் ஒன்று என்று யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். செர்னிஹிவ் பிராந்தியத்தின் பிரிலூக்கி நகரில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்று தாக்குதலில் முற்றாக அழிக்கப்பட்டதாக ஜெலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் 74th பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இதை ஒரு பிறந்த நாள் பரிசாக ரஷ்யா வழங்கியுள்ளதாக அவர் விமர்சித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் நிபந்தனை தளர்த்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் நிபந்தனை தளர்த்தப்பட்டுள்ளது. திருமணமாகி வெளி மாநிலம் சென்ற பெண்ணின் பெற்றோர் தமிழகத்தில் நிரந்தரமாக வசிப்பவர் எனில் மோதிரம் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள், ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் 14 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். எஸ்ஐஆர் மூலம் சென்னையில் மட்டும் சுமார் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எஸ்ஐஆருக்கு எதிராக டெல்லியில் பேசும் ராகுல்காந்தி தமிழ்நாடு பற்றி பேசாதது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். இந்தியா கூட்டணியின் போராட்டத்தின் போது ஏற்பட்ட பரபரப்பான மோதலை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வத்ரா ஆகியோரை டெல்லி போலீசார் இன்று கைது செய்து தடுப்பு காவலில் வைத்தனர். போராட்டத்தின் போது பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி, போராட்டங்கள் தொடர்பாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு கடும் பதிலடி கொடுத்துள்ளார். என் மீது தற்போது 45 FIR வழக்குகள் உள்ளன. எனது இலக்கு 100 என்று ராகுல்காந்தி கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையையும் ராகுல்காந்தி மீண்டும் முன்வைத்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதன் மூலம் அரசாங்கத்தால் அரசியலில் வெற்றி பெற முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இன்று தெரிவித்தார். எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதன் மூலம் அரசியலை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது தவறாகும் என்று அவர் கூறினார். எதிர்க்கட்சியினரை ஒடுக்குவதன் மூலம் நாட்டில் நிலவும் உண்மையான பிரச்சினைகளை அரசாங்கம் மூடி மறைத்து வருகின்றது என்று நாமல் ராஜபக்சே தெரிவித்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மகளிர் அணிக்கு எதிரான 3rd மறுதியுமான T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி எட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஜிம்பாப்வே மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 142 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 17 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 143 ஓட்டங்களை பெற்று 18 பந்துகள் மீதம் இருக்க 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி எட்டியது.
4: Business update. Brought to you by Zoho Books.
5: UAE e-invoicing seya Zoho Books tayar.
3: ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பெலரூஸ் இடையிலான சேவைகள் மற்றும் முதலீட்டு வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளில் புதிய கட்டத்தை தொடங்குவதுடன் சேவை நிறுவனங்களுக்கு சந்தை அணுகலை விரிவுபடுத்தவும் முதலீட்டாளர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தவும் வழிவகுக்கும். 2025 June 27 அன்று மின்ஸ்கில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் சேவைகள் மற்றும் முதலீடுகளுக்கான தனிப்பட்ட இருதரப்பு கட்டமைப்பை உருவாக்குகின்றது.
4: பிசினஸ் அப்டேட் brought to you by
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
3: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
6: Listening to 89.4 Tamil FM. Tamil FM.
7: Star of the month.
8: Music director Anirudh Ravichandar.

0: மைதானத்தை விட்டு விலகி ஆடாதான் போயிடுச்சுரா. ஒரே ஹெட்லைன்ஸ் படிக்கிறதுக்குள்ளே போயிடுது. ஓகே, எனிவேஸ் எனிவேஸ் ரோமியோ ஜூலியட்லேருந்து இப்படி ஒரு பாட்டா ஸ்டார்டிங்லையே ஜாலியாக இருக்குமே. டிராஃபிக்கில் நல்லா காரில் வந்து சிக்னலில் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரே சிக்னலை மாட்டிகிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கி இந்த பாட்டு கேட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வருது. என்னப்பா நீ டிராஃபிக்கில் நல்லா உட்கார கூட முடியல, நீ இந்த மாதிரி பாட்டெலாம் போடுற அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஹாவ் த செகண்ட் சாங், ஏகே பாட்டு, தலைப்பாட்டு, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு. வா ராஜா பா வா அடகிதா போண்டா வா. அப்படி ஒரு பாட்டு உங்களுக்கு வருது ஜாலியான, உங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு பாட்டும், உங்களை ஜாலியாக குதூகலப்படுத்தி கிச்சு கிச்சு போட்டுற மாதிரி ஜாலியான ஒரு பாட்டு உங்களுக்கு பேக் டு பேக் வருது. இன்றைக்கி வந்து டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் இன் ஜென்ரல் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டுறீங்க அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பித்தோம். பேசுவோம் அடுத்த ஒரு 7 மணி வரைக்கும் இதையே பேசுவோம் நம்ம. ரைட்டு, வேறு ஏதாவது இன்றைக்கி ஏதாவது மேட்டர் இருக்கா? துபாய்க்கு வந்து ஏ எங்கப்பா பட்டனு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: generally வந்து நாம என்ன பண்ணுவோம், துபாயில இருக்கிற ஸ்ட்ரீட் சைன்ஸ் எல்லாம் வந்து என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க. ப்ளூ கலர். இது வந்து என்ன மாதிரி ஒரு கேள்வி அப்படின்னா ஆப்டிடியூட் கொஸ்டின் மாதிரி இருக்கும். சார் தம்பி, நீங்கள் வந்து இப்போது இந்த பில்டிங்கு நடந்து வந்தீங்கல்ல, எத்தனை படிக்கட்டில் நடந்து ஏறி வந்தீங்க சொல்லுங்கள். 20-ஆ 30-ஆ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேள்வி இது. ஏன்னா ஸ்ட்ரீட் சைன்ஸ் ஜென்ரலாக என்ன கலரில் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ளூ கலரில் இருக்கும், கரெக்டாக. அப்புறம் மேலே ரோட் சைன்ஸ் வந்து க்ரீனில் இருக்கும், சிலது ப்ளூவில் இருக்கும், இப்படி போகும். இப்போ வந்து எப்படின்னா புது புது ஸ்ட்ரீட் சைன்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாவை இன்ஸ்பயர் பண்ண கலரோடு இனிமேல் வரப்போதான். New signs will use 5 colors as the city rolls out a redesigned system for streets. So more than 2000 scenes வந்து street signs வந்து பழையத கழட்டிட்டு புதுசாக வேறு கலரோட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸு. சபீல் 1, சபீல் 2, நாதல் ஷேபா, அல் கவனீஜ் 1, நாஸ்வா, இந்த மாதிரி ஏரியாலெல்லாம். ஓகே, ஸோ 2030 கிட்டத்தட்ட 186 ஏரியாஸ் அக்ராஸ் த எமிரேட் இது ஃபுல்லாக மாற்றிடுவாங்க அப்படின்றாங்க. பேர்லாம் அதே தான் இருக்கும், பேர் நம்பர், அதாவது நம்பர்லாம் பேர், ஸ்ட்ரீட் நேமு, ஸ்ட்ரீட்டோட நம்பர்லாம் மாறாது. கலர் மட்டும், அந்த ப்ளூ கலருன்றது நீங்கள் எந்த ஏரியாவில் தங்கியிருக்கீங்களோ அந்த ஏரியாவோட ஏஸ்தட்டிக் தகுந்த மாதிரி இட் வில் சேஞ்ச்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC, TNC apply.
0: சோ தி ஹவுஸ் நம்பர் பிளேஸ் எல்லாம் கூட மாறும் போல. இது வந்து எப்படினா அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியோட அந்த மக்கானி நம்பர், QR கோட் இதெல்லாம் வந்து காட்டுற மாதிரி இருக்குமா. சூப்பர்ல. ஏ சம மாட்டிருப்பா சாலி. ஓகே, எனிவேஸ் ரெண்டு பாட்டு பேக் டு பேக். எஸ்
2: back to back ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
3: இருக்கவே இருக்கு. Zoho Books.
2: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
3: அதான் இல்ல, UAE ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற அந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing யும் சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
2: So all under one roof, கரெக்டா?
3: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
5: தெரியுமா, பிரியங்கா சோப்ரா அவங்க ஸ்மைல் என்ஷியோ பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் சார் அவங்க வாய்ஸ் என்ஷியோர் பண்ணிருக்காங்க.
7: ஆமா, ஆக்டர் ரொம்ப எதுக்கு இன்ஷூர் பண்ணாங்க?
5: இப்ப அது ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் நீ இன்ஷூர் பண்ணிருக்கியா? அல்பஸ்தான் இன்சூரன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
7: இல்லே.
5: மோட்டார் இன்சூரன்ஸ், லேபிலிட்டி இன்சூரன்ஸ், இன்ஜினியரிங் இன்சூரன்ஸ், ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஏவியேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ்னு எல்லாமே இருக்கு. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ். கால் 0555334244. அல்பஸ்தான் இன்சூரன்ஸ், டிவிஷன் ஆஃப் தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சின்ஸ் 1982.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111.
1: பிராட் யூ பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். உங்க வீட்டு கொலுவ அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: Welcome back. Now, Bravo, you are listening to 89.4 Tamil FM. And by the way, இன்னைக்கு டிராஃபிக்ல எவ்வளோ நேரம் மாட்டுறீங்க? ஜென்ரலாக வந்து எந்த ரோட்டில் எந்த டைமில் எவ்வளோ நேரம் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு மாட்டுறீங்க? ஒருத்தர் சொல்கிறாரு 8 hours டியூட்டி, 5 hours ட்ராவல், டிராஃபிக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து என்னங்க யூயோ அப்படின்னு இருக்கு. இது சிரிக்கிற விஷயம் இல்லை, மக்களை சிந்திக்கிற விஷயம். சில பேரால் வந்து பழக்க வழக்கத்தினால அந்த இடத்த மாற்றிக்க முடியாது. சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன். உங்களுக்கு என்ன?
3: ஹலோ,
2: யார் பேசுறீங்க?
3: மணி ஷாஜால.
2: சொல்லுங்க மிஸ்டர் மணி. நானும் டிராபிக்
3: மாதிரிதான்.
2: எங்க ப்ரோ, எங்க
3: சரியா?
2: சாயங்காலம் தான் பயங்கர ட்ரபுளா இருக்கு. என்ன வர வர எனக்கு தெரிஞ்சு மானு சொல்லுங்க.
3: ஒன்னும் அசைச்சிக்கவே முடியாது.
2: சரி விடுங்க, உங்க மேனேஜர் உங்க கூட.
3: அவர் சம்பளம் எல்லாம் ப்ரோவா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அதான் உங்க பேர் சொல்லுங்க மேனேஜர்.
3: என்னோட
2: பேரு தங்கவேல். தங்கவேல், அப்படியா? பரவாயில்ல, தின ரோட் ட்ரிப் தான் உங்களுக்கு. அப்ப
3: இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கோம். வருவோம், ஏதோ ஒரு டீ கடையில் நிறுத்தி வந்தா டீ குடிப்போம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப வண்டி எடுக்கிறது.
2: ஒன்லி ஒர்க், நோ லைஃப். சில நேரம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் ஐ திங்க் நம்ம எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஒன் ஹவருங்கிறது மினிமம் ஒன் ஹவர் அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. இல்ல, ஒன் ஹவர்ல இருக்கிறது.
3: என்னோட மேனேஜர் ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து சில கமிட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. கமிட்மெண்ட்னா சஜஷன்லாம் கொடுத்தாரு. பேசாம மணி, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ராக் பேண்ட் ஷூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவோம்.
2: இங்கே படுத்துங்கறோம்.
3: ஆபீஸ் முடிஞ்ச உடனே இங்கே வாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போனா என்ன, ஒரு 7:30
2: கிளம்பலாமே, ஈஸியா இருக்குமே
3: அப்படின்னு சொன்னாரு.
2: சரி, ஆக்சுவலி
3: பிளான்
2: அதான் நீங்க வந்து ஆஃபீஸ் முடிச்சு உங்களுடைய பர்சனல் ஒர்க்கை அடுத்த 2-3 ஹவர்ஸ்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ திங்க் பட் ஈவன் தோ ஃபியூ நீங்க 5 மணிக்கு கிளம்பினாலுமே அடுத்த 8:30 வரைக்கும் உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான்.
3: தங்கவேல்,
2: தேங்க்ஸ் மிஸ்டர் தங்கவேல் அண்ட் மிஸ்டர் மணி. அண்ட் பை தி வே, இந்த மாதிரி டிராஃபிக்ல அடியடி போய் அப்பா இடுப்பு வலிக்குது, என்ன கண்ணை ஊத்து பார்த்து கண்ணு வலிக்குது, அப்படியே கழுத்தும் கூடவே சேர்ந்து வலிக்குது அப்படின்னா, நீ வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்காம முடியலன்னு சொல்லே இருந்தா எதுவுமே மாறாது. அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிற பேக் பெயின், நெக் பெயின், அப்புறம் வந்து அப்பப்போ வர்ற மூட்டு வலி, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கோ டு வேதாமிர்தா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். டாக்டர் தீபா புருஷோத்தம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ்ட். உங்களுக்கு உங்களை பார்த்தாவே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வந்து இடுப்பு வழியா, உங்களுக்கு மூட்டு வழி இருக்கணுமே, அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அல்னா தான் டூல் இருக்குது, 04355 0435119. இப்போ வந்து இந்த இன்ட்ரோடக்டரி ஆஃபர் வரப்போகுது. வெறும் 149 தரம் இருந்தால் அபியங்கா, கிழி, அதுக்கப்புறம் ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த 150 பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் திஸ் ஒன் சாங். ஏகே பாட்டு வருது, சில பேர் இப்போ தான் டிராஃபிக்கே ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு தான் இந்த பாட்டு கேட்டு பிடிங்க. நான் தான் ப்ராவோ எல்லாம் சிரிக்கு 89.4 தமிழ் எஃப்எம். மேன், திஸ் இஸ் த ஈவினிங் கடை. டிராஃபிக் ஆரம்பம்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: வீட்டுல கலர் கலரா பட்டு போடுவா இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்குதான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு.

0: Jala Detergent, unga veedu namma golu. Supported by Perumal Stores, celebrating traditions together.
1: We'll be back after a short commercial break.
2: 1982 முதல் UAE-யில் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
4: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
5: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
6: எனக்கு என்னமோ எல்லாரும் இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
7: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
6: என்னது, நிஜமாவா?
8: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்க 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 100 AED and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
9: லூலு, where the world comes to shop.
10: நம்ம எல்லாரும் காத்திருந்த தருணம் இப்போ வந்தாச்சு.
8: The UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திரம்ஸ் வெற்றியாளர் நம்ம இந்தியாவை சேர்ந்த கிஷோர்.
10: மேலும் சுவாரஸ்யம் காத்துக்கிட்டு இருக்கு. லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 நடக்கும். 5 மில்லியன் மற்றும் 30 மில்லியன் திரம்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
8: நீங்களும் அடுத்த வெற்றியாளராக இருக்கலாம். இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணுங்க, உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
11: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னே போய் படி காட்டட்டா. அதேதான் ஆரே முக்காலாச்சு. இப்போதான் வந்து மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐயோ ரத்த கலரியாக இருக்கு இன்றைக்கி. சொல்கிறேன் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஜென்ரலாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் மாட்டிருக்கீங்க, எந்த ரோடு, எவ்வளோ நேரம், எங்கள் வீடு, எங்கள் ஆஃபீஸு, எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் 800-8940 ஃபோன் அடிங்க. நீங்கள் அதை பற்றி பேசுவோம். நம்ம சாலிடாக ஒன் ஹவர்ன்றதெல்லாம் சித்த டைம் ஆகிடுச்சு. இப்போலாம் வணக்கம்.
1: ஹலோ.
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: I'm so happy. நான் டெய்லியும் டிராஃபிக் எல்லாம் மாட்டுவேன். ஒரு மக்கா பிரிட்ஜ் ஒன்னு இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: அந்த முசபா ஏரியாக்கு போறதுக்கு காலையில ஒரு ஹாஃப் அன் அவர் அங்க நின்றுவேன். ஆல்ரெடி நான் துபாயில இருந்து டிரைவ் பண்ணிட்டு வருவேன். இங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வாழ்க்கையை நிறுத்துறோம்.
0: டோட்டல் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு?
1: ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் 1.40 ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆயிடும்.
0: உங்க வீடு, சோ யூ ஸ்டே இன் ஷார்ஜா அண்ட் யூ வர்க் இன் துபாய், அந்த மாதிரியா?
1: ஐ ஆம் ஸ்டேயிங் இன் துபாய்.
0: அல்கோஸ்ல இருக்கீங்க, எங்க வர்க் பண்றீங்க?
1: அபுதாபி முஸ்தபா.
0: ஓ அபுதாபி. ஓ ஓகே ஓகே ஓகே. முஸ்தபா. ஓகே ஓகே. டக்குன்னு எனக்கு வந்து ரீகலெக்ட் ஆகும். இதாவல ஓகே. நான் அங்க
1: போறேன். டெய்லி காலையில போறேன், டெய்லி ஈவினிங் வந்துறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் எனக்கு 4 hours அதுலயே ஆயிடுச்சு.
0: நீங்க வந்து நீங்க பாருங்க, நீங்க அபுதாபி போயிட்டு வரதுக்கு 1 hour 45 minutes ன்றீங்க. இங்க வந்து பிசினஸ் பே டிராஃபிக்ல 1 hour மாட்டறவங்க எல்லாம் இருக்காங்க. புதுசா சூப்பர். வெல்கம் டு UAE.

0: கீப் காலிங். எல்லா ரேடியோ
1: ரொம்ப பிடிச்சிருந்து வண்டி ஓட்ட.
0: ஓகே, அது கொஞ்ச நாள் அப்படி இருக்கு சார், அப்புறம் அப்படியே உங்களுக்கே பழகிறாது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். யாராவது ஜென்ரலாக இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாதவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி ஃபோன் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம். பார்த்தியா, அவரை தூண்டி நம்ம பேச வச்சிருக்கோம்டா அப்படின்னு நமக்கு தோணும், எனக்கு தோணும். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல வாலில இருந்து பாட்டு வருது. பட் ரைட் நவ் ஐ ஹேவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
2: brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
3: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: ஓ மை காட், E66 நாதல் ஷேபாக்கு முன்னாடி ரெண்டு கிராஷ் ஆயிருக்கு. அதுவும் ஒரு கிராஷ் வந்து அந்த அவென்யூ மால் முன்னாடி, அண்ட் இன்னொரு கிராஷ் கொஞ்சம் தாண்டி அங்கிருந்து நீங்கள் வந்து இந்த புக்காத்ராலாம் வருவீங்களா, டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஜாயின் பண்ணுவீங்களா, அந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அந்த டைரக்ஷன் அப்பா. ஆமாம், அந்த டைரக்ஷனில் ஒரு கிராஷ் இன்றைக்கி. ஆக்சுவலி நிறைய டிராஃபிக் அப்டேட். அண்ட் ஊத்மேத்தா ரோடு அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ஊத்மேத்தாலேருந்து ஐ மீன் டுவர்ட்ஸ் நீங்கள் ஊத்மேத்தா அப்படியே கராமா வர்ற அந்த டைரெக்ஷனில் இது. ஓகே, ஏன்னா அந்த பக்கம் வந்து ஷார்ஜா போகிற டைரெக்ஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பெருசாக டிராஃபிக் வந்து இப்போதைக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருக்கு. மொயேஸ்னா ரஷீதியா அல்வர்கா இஸ் ஹெவிலி பேக்டு, வர்சான்குள்ளேயும் ஹெவிலி பேக்டு. எங்கள் 311 ரோட்டை காணோம், தம்பி இங்கே வா, நீ முன்னாடி வா, நீ போ நீ வா. ஓகே, டுபாய் டு ஷார்ஜா ரோடு E11 ரோடு கிராஷ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா பெருசாக கிராஷ் இன்னைக்கு எதுவும் தெரியலை. ஒரே ஒன்று இருக்குது, சாரா சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு போல். ஆமாம், ரெண்டு கிராஷ் ஆயிருக்கு ஹார்லின்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. ஓம் ஓ, இன்னொன்று ஆயிருக்கா இட்டியாட் ரோடு அப்படியே அக்கியாதா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி மறுபடியும் ஒரு கிராஷ், ஹெவிலி பேக்ட். யூ மைட் ஹாவ் ஒரு 19 மினிட்ஸ் ஆஃப் டிலே ஃப்ரம் யுவர் ரெகுலர் 1 ஹவர்.

0: என்னடா மியூசிக் மாற்றி மாற்றி பிளே ஆகுதா? எங்கே வேற இடத்துல எங்கே பிளே ஆகிட்டு இருக்கு பிள்ளையா? எனிவேஸ் பாட்டு கேளுங்க, ஐல் பி பேக்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry-ய pre-book pannunga. Offer valid till 7th November.

0: பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரகன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look.
3: புதுக்கோட்டை மதுரை திருவள்ளூர் திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
5: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்ட்ஸ் அண்ட் தேரா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
2: brought to you by Anathanga Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தொகுப்பூதிய ஒப்பந்த செவிலியர் கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு பணியாளர்களாக அவர்களை அங்கீகரிக்க கொள்கை முடிவு வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து வரும் தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கூறி அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அண்மையில் போராடிய செவிலியர்கள் சங்கத்தின் முன்னணி நிர்வாகிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அரசு கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக உறுதியளித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. அரசு மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியை வரவேற்கின்றோம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மொத்த விற்பனையாளர்கள் வைத்துள்ள சர்க்கரை கையிருப்புக்கான வரம்பை மத்திய அரசு மேலும் குறைத்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் மொத்த விற்பனையாளர்கள் சர்க்கரையை தலா 2000 குயிண்டால் அளவுக்கு கையிருப்பாக சேமித்து வைக்க மத்திய அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் கொள்முதல் ஆன நாளில் இருந்து 30 நாட்கள் வரை மொத்த விற்பனையாளர்கள் சர்க்கரையை கையிருப்பாக வைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் கையிருப்பு வரம்பை மத்திய அரசு மேலும் குறைத்துள்ளது. தீபாவளி, விஜயதசமி போன்ற பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் சந்தையில் சர்க்கரை தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் முன்னாள் தலைமை நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவின் கணவரும் தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவருமான பிரதீப் காரியவசத்தை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட கொழும்பு மேலதிக நீதவான் தர்ஷிமா பிரேமரத்ன சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக அரசு பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கும் முறையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக துபாய் ஆட்சியாளரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியுமான மைதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் குறித்து அடுத்த மாதம் நடைபெறும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வின் மூலம் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று ஷேக் முகமது கூறினார். ஆலோசனை நிறுவனம் ஒன்று நடத்திய அரசின் டிஜிட்டல் சேவைகள் தொடர்பான சர்வதேச ஆய்வை மேற்கொள் காட்டிய அவர், அரசின் டிஜிட்டல் சேவைகள் குறித்த வாடிக்கையாளர் திருப்தி விகிதத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் உலக அளவில் முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் சவுதி அரேபியாவுக்கு உதவும் வகையில் துருக்கி முக்கியமாக தற்காப்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஆதரவை வழங்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேட்டோவில் 2வது பெரிய ராணுவத்தை கொண்டுள்ள துருக்கியும் பாகிஸ்தானும் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட தங்களது புதிய கூட்டணியின் கூட்டு பாதுகாப்பு உறுதிப்பாட்டை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்போவதாக உறுதியளித்துள்ளன. சவுதி அரேபியா மீது ஹூதிகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு துருக்கி ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ரியாதின் தொழில்நுட்ப ராணுவ தேவைகளை பூர்த்தி செய்ய உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தனக்கில்லை என்று போர்ச்சுகல் அணியின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை தலைமை பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் 2 முறை அளித்த வாக்குறுதியை மீறியதால் போர்ச்சுகல் அணியின் முகாமில் இருந்து வெளியேறியதற்காக தனக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ரொனால்டோ கடந்த வாரம் போர்ச்சுகல் அணியின் நேஷன்ஸ் லீக் முகாமில் இருந்து வெளியேறினார். நோர்வே அணிக்கு எதிரான போட்டியில் பயன்படுத்தப்படாத மாற்று வீரராக இருந்த அவர் அதன் பின்னர் டென்மார்க்கு எதிரான போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்க போவதில்லை என்பதை அறிந்ததை அடுத்து முகாமை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
3: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
5: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nano US la kuda. Adha FM dhaan adi kappu. 89.4.
6: Ayyo, yenda enna paathana kelvi ketta? Yena avana adichu irukinga? Appo enna ketta? Enna ketta na? Car namma vechirukrom. இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

0: இருக்கு.
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
3: தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க,
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
5: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
4: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
5: என்னது, நிஜமாவா?
6: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை பிஎன்ஜி. கண்டிஷன் supply.
7: Lulu, where the world comes to shop.
8: Hello, Abu Dhabi makale.
9: Indha Deepavalila unga sonda veetukana kanava nijama karidiya. Tamil Nadu's most trusted builders, namma DAG developers mudal muraya Abu Dhabi ku varanga. Ungalkaga ekka chakka special NRI offers oda.
10: Chennai and Coimbatore projects oda apartment, villas, residential plots ipa neengalum vaangalam. Coming 17th and 18th October, morning 10 AM to 7 PM.
9: Grand Millennium Alwada Hotel la Abu Dhabi Central Bus Station pakkathula DAG team ah meet pannuvaanga. Indha special opportunity ah miss panniradinga. Indha Deepavali unga sonda veetla da. New light, new beginnings with DAG developers. Call 056-357-9474.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: 此。
1: Okay, welcome back. Now, bravo, you're listening to 89.4 Tamil FM. Okay, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து எப்படின்னா நிறைய படம் வந்து வாரம் வாரம் ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் வந்து படமே ட்ரை ஆகிடுச்சு. போன வருஷம் கிட்டத்தட்ட மிட்டிலிருந்து ஐ திங்க் கூலியெல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே வந்து பெருசாக படம் இல்லை. அப்புறம் கூலியும் சரியாக போகலை. அண்டு அதுக்கப்புறம் போன வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே வந்து ஒன்று ரெண்டு படம் தான் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒன்று ரெண்டு படம் வரும், நாலஞ்சு படத்தை தேத்திரலாம், நல்லாயிருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படி போயிட்டு இருந்து மதராசி ரிலீஸ் ஆகும்போது மதராசி நல்லா இருந்துச்சு அப்படின்னு, அதாவது எதுவுமே கிடைக்காம பசித்தவனுக்கு வந்து ஒரு பண்ணு கிடச்சா கூட ஐயோ இது மாதிரி உலகத்தில் சூப்பராக எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. என்னடா நம்ம குவாலிட்டி, நம்ம வந்து படம் பார்க்குற நம்மளுடைய சென்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற படம் கூட நல்லாயிருக்குப்பான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் ஆன் தி அதர் ஹேண்ட் நிறைய மலையாளம் சினிமா போன வருஷம் நிறைய பேர் வாங்குச்சு. நிறைய படம் மலையாளம் சினிமாவில் அந்த துடரம், அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் கண்ணூர் ஸ்குவாட் இல்லை, கண்ணூர் ஸ்குவாட் போன வருஷம் கிடையாது, அது முந்தின வருஷம் நினைக்கிறேன், பட் போன வருஷம். ஸோ இப்போ எப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எடுத்த படம் வந்து ஒரு சில படங்கள் அப்படியே இட் வாஸ் கோயிங், இட் வாஸ் நோஸ் டிப்பிங், சரியாக ஓடல, இப்படி போயிட்டு இருந்தது. தமிழ் சினிமாக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. ஆமாம், ஒரு பத்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு அஞ்சு படத்தை வந்து சூப்பர்ன்றலாம், அதில் ரெண்டு படம் வந்து ஓகே, அப்புறம் மூணு படம் தான் நல்லா இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஆப்போசிட்டாக மாறிடுச்சா ஒரு ஃபியூ, ஒரு ரெண்டு வருஷமாக அப்படி சொல்லலாம். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற ஏதாவது ஒரு படம் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கும். இப்படிலாம் போச்சு. இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்துலேயே வந்து ஐ திங்க் செகண்ட் குவார்ட்டர் ஆஃப் 2026 கருப்பு வந்து நல்லா போச்சு. ஆனால் கருப்பு வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து படத்தை நிறைய பேர் ட்ரால்லாம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு பர்சனலி வந்து படம் சூப்பர் தியேட்டர்கள் வாட்சாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கருப்பு ச தியேட்டர்கள் வாட்ச், நாட் டிவி வாட்ச். ஆமாம், சூர்யா வந்து அந்த குதிரையில் ஏறி வர சீன்லாம் தியேட்டரில் வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து விசில் அடித்து கத்தினே பார்க்கணும். நான் வந்து மிருதுவ் சிட்டி சென்டரில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஐ திங்க் ஜூன் மாதம் இல்லை, ஆமாம் ஜூன் மாதம் அந்த படம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் இங்கிலீஷில் வந்து டிஸ்க்ளோசர் டே வந்துச்சு. சரி, இங்கிலீஷை விட்டுருவோம், இல்லை இங்கிலீஷை சொல்லுவோம். என்ன ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்தது. இங்கிலீஷ் அமெரிக்கன் மூவிஸ் அதோடைய வேலையை பண்ணிட்டு இருந்தது. தமிழ் மூவிஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்படியே போயிட்டு மொதராத்திரின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்தா படம் சூப்பரு. படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லா படம் பிக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டரில் இங்கே ரிலீஸ் ஆகுமோ அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் பெருசாக ஆகலை. அப்புறம் டொரோத்தியும் வந்து இந்த மாதிரி படத்தை இங்கே ரிலீஸ் ஆகலை. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பத்தா பா, இப்போ இதாண்டா தமிழ் சினிமா, தமிழ் சினிமாக்கே ஒரு கம்பேக் வேணும் அப்படின்னா இந்த இந்த மாதம்தான் அப்படிங்கிற, போன மாதமும் இந்த மாதமும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யாராவது பத்தா பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, நான் போயிட்டேன். இனிமேல் தான் இந்த வாரம் தான் உட்காந்து பார்க்கணும். ஒரு படத்தை ஸ்பாய்லர் இல்லாமல் பார்க்குறதே பெரிய விஷயமாயிடுச்சு. ஏன்னா வந்து படத்தோட கதை இதுதான், ஹீரோ இதுதான், படத்தில் சீன் இதுதான் அப்படின்னு முக்கியமான எல்லா விஷயத்தையும் போட்டு, எவ்வளோ படம் இருக்கு 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அவ்வளோதான், 3 மணி நேரத்தில் ரிவ்யூ சொல்லிடுறாங்க, ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் 4-5 பேர் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்களெல்லாம் போட மாட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு படமாச்சு அப்படின்னு சொல்கிறேன், அதை மட்டும் எடுத்து போடுவோம். இந்த மாதிரி படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷனை வந்து பட்டுன்னு ஈஸியாக வந்து தே கில் இட். ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும்னா பெரிய விஷயம். இப்போ இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி கிடையாது, இப்போ கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஸோ அதனால் வந்து இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, இந்த ரிவால்வரில் வந்து ஆறு இது இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு குண்டு போட்டுட்டு 6 வாட்டி ட்ரை பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஸோ ரைட் நவ பத்தா அண்ட் தாரத்தி அண்ட் மொதராத்திரி அட் 1 ஹார்ட்ஸ் அப்பா செமையாக இருக்குடா அப்படின்னு. நான் மொதராத்திரி பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன படம், அவ்வளோதான். அண்ட் ரீசெண்டாக வந்து ஒரு மலையாள படம் அப்படின்னா வந்து வாட்ச்டு பெத்லஹேம் குடும்ப யூனிட். ஐயோயோயோ, இன்னும் படம் சூப்பர் செம ஸ்வீட்டான சூப்பரான படம், அது சூப்பரான ஒரு படம் அது. ஓகே, அதுவும் மலையாளமாக ஆயிடுச்சு. ஓகே ரைட், எனிவேஸ் இப்போ அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் ஜெயிலர் 2. அதுக்கப்புறம் நம்ம இவர் யார், சீன், சூர்யாவோட சீன், இந்த ரெண்டு படம் தான் நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். சீனுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஆவேசம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல மலையாளத்தில், ஆமாம் அந்த டிரெக்டர் தான் வந்து தமிழில் அதே மியூசிக் டிரெக்டரை வச்சு இப்போ வந்து இப்போ படம் எடுத்திருக்காங்க சீனு, அடுத்த ஒருத்தர் ஐ திங்க் இந்த எப்போ ரிலீஸ்னு சரியாக பார்க்கல, டிசம்பர்னு நினைக்கிறேன், தெரில நவம்பராக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று வர்றதுக்காக வெயிட்டிங். நைன்டிஸ் நாட்டத்தில் இப்போ உள்ளத்தை அள்ளித்தாலேருந்து படம் வருது, படம் இல்லை பாட்டு வருது, படத்துலேருந்து பாட்டு வருதுன்னு சொல்ல வந்தேன், மாற்றி சொல்லிட்டேன். 91 போடு.

0: இந்தியா.
1: Brought to you by Basha Bhai Biryani, Wasal Hub, Block 4, Karama.
2: Tamil 89.4.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
3: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் FM ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் FM டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
4: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் FM வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
2: We'll be back after a short commercial break.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
1: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
7: இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
8: This hour of the evening correct is brought to you by ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ்ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: Atunci chiar se bădă etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா
4: 89.4. We'll be back after a short commercial break.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
11: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரெக்ட்
2: 7:51. தம்பி வந்து கரெக்டாக 8:00 முன்னாடியே எப்போ ஷோ முடியுதோ படார்னு அடுத்த 5 நிமிஷத்தில் டிரைவர் சீட்டில் இருப்பேன், அடுத்த 5 நிமிஷத்தில் கராம சிக்னலில் இருப்பேன். இது நான் இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆனால் இப்போ இருக்கிற டிராஃபிக்கை பார்த்தா பொறுமையாக மெதுவாக கிளம்புவோன்ற ஒரு ஸ்டேஜுக்கு நானும் வந்துட்டேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, அந்த 8:00 9:00 மேலே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்டாமல் நுழைஞ்சு போயிடலாம் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பீப்புள் ஆன் த ரோட் ஹாவ் அதர் ஐடியாஸ். ஐயோ, அதை நினச்சாலே வந்து தினம் 8:00 ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் வேஸ்ட் வாண்டடாக வந்து அந்த டைமை கில் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்புனா கொஞ்சம் டிராஃபிக் குறையுங்கிறது ஒரு கேல்குலேஷன். ஆனால் அது எப்பவுமே அப்படி இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த பேய் படம், பேய் பயத்தில் இருக்கிறவனை பேய் படத்துக்கு கூப்பிட்டு போன மாதிரி தினம் 8:00 ஆச்சுன்னா எனக்கு இந்த இஷ்யூ அடுத்த அரை மணி நேரம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் எனக்கு. சரி, ஓகே, எனிவேஸ் நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்களும் டிராஃபிக்கில் மாட்டிட்டு எப்படா வீட்டுக்கு போய் சேரும்ன்ற தாட்டில் தான் இருக்கீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். கங்க்ராச்சுலேஷன், பாய் பாய், குட் நைட், சி யூ. திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். என்ன தம்பி, 1 ஹவரா 2 ஹவர்ஸா இன்னைக்கு வரட்டா?

0: டீடெயில்ஸ் காண்டாக்ட் 0547673111.
1: Brought to you by Anathangam Gold and Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Gold and Diamonds ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி டைமண்ட் நெக்லஸ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: என்னால முடியல மாமே, நீயே வாசி.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance seluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மிக மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்வர் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கும் காலம் எல்லாம் கடந்துவிட்டது. உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின், தாவை காற்றியில் மின்வெட்டை மிஞ்சும் அளவுக்கு அரிவாள் வெட்டு தலை தூக்கியுள்ளது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இரத்த சகதியில் தமிழ்நாடு சிக்கியுள்ளது என்று தெரிவித்தார். குற்றவாளிகள் தைரியமாகவும் பொதுமக்கள் அச்சத்தோடும் வாழும் சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளமைக்கு சான்றாக கடந்த 24 மணி நேரத்தில் வெளியாகிய அதிர்ச்சி செய்திகள் அமைந்துள்ளன என்று அவர் பட்டியலிட்டுள்ளார். காவல்துறையினரால் ரோந்து பணி மேற்கொள்ளப்படுகின்றதா இல்லையா? சிங்கப்பெண் அதிரடி படையினர் ரீல்ஸ் போடுவதில் காட்டும் ஆர்வத்தை பெண்களின் பாதுகாப்பில் காட்டுவார்களா மாட்டார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரிசி விலை ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்தார். 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை கடந்த மாதம் 1800 ரூபாயாக இருந்தது. இந்த மாதம் என்ன விலையோ எவ்வளவு உயரப்போகின்றதோ என்று அவர் வினவியுள்ளார். அரிசி விலை ஆகாயத்தை நோக்கி பறக்கின்றது என்பது மட்டும் உறுதி. ஆனால் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு இந்த விடயம் எட்டவில்லை போலும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பெற்றோருடன் வசித்து வந்த 6 வயது சிறுவன் அதே பகுதியில் வசிக்கும் சில இளைஞர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சிறுவன் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது காவல்துறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெம் கிரனைட்ஸ் உரிமையாளர் வீரமணிக்கு அக்டோபர் 21 தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஜெம் வீரமணியை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய காவல்துறையின் மனு மீது நாளை விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை போக்சோ நீதிமன்ற நீதிபதி எஸ் பத்மா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜெம் வீரமணி வழக்கை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். போக்சோ வழக்கை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எஸ் பத்மா சிறப்பாக விசாரித்து வருகின்றார் என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் காவல்துறை உயரதிகாரிகளின் பங்கு குறித்தும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25% இருந்து 5.50% உயர்த்தி இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு முதன்முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. அதிகரிக்கும் பணவீக்கம் உள்ளிட்ட பொருளாதார சூழலை கருத்திற்கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பல்வேறு பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய அழுத்தம் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். எல்நினோ சூழல் மற்றும் குறைவான பருவமழையால் தானிய விளைச்சல் குறையக்கூடும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பணவீக்க மனிதரின் கொடுங்கோல் ஆட்சி தொடர்கின்றது என்றும் சாமானியர்களின் முதுகெலும்பை மேலும் மேலும் உடைக்கும் பிரதமர் மோடி என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இந்தியா கூட்டணியின் போராட்டத்தின் போது ஏற்பட்ட பரபரப்பான மோதலை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வத்ரா ஆகியோரை டெல்லி போலீசார் இன்றும் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்தனர். போராட்டத்தின் போது பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி போராட்டங்கள் தொடர்பாக தன்மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு கடும் பதிலடி கொடுத்தார். என் மீது தற்போது 45 FIR வழக்குகள் உள்ளன. எனது இலக்கு 100 என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையையும் ராகுல்காந்தி மீண்டும் முன்வைத்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறிலிய சபைய கணக்கு தொடர்பான விசாரணைக்கு அமைவாகவே இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளின் கீழ் இன்றைய தினத்திலேயே கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவர் பிரதீப் காரியவசம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் பகிர்ந்து தங்கும் வீடுகள் நகராட்சி குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் மட்டுமே அனுமதிக்கப்படும் என துபாய் நகராட்சி புதிய சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. குடும்பங்கள் மற்றும் திருமணமாகாத தனிநபர்கள் அல்லது தொழிலாளர்களுக்கான பகிர்வு குடியிருப்புகளும் இந்த விதிகளின் கீழ் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் 44 மேற்பட்ட பகுதிகளில் கட்டிடங்கள் மற்றும் வில்லாக்களில் பகிர்ந்து தங்கும் வசதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் சில பகுதிகள் குடும்பங்களுக்கு மட்டுமே பகிர்ந்து தங்கும் வசதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. துபாயில் 44 மேற்பட்ட பகுதிகளில் கட்டிடங்கள் மற்றும் வில்லாக்களில் பகிர்ந்து தங்கும் வசதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் அல் சூக், அல் கபீர், அல் ராஸ், அல் வர்கா ஒன், அல் பர்ஷா ஒன், அல் முரக்காபாத் மற்றும் அல் ரிகா உள்ளிட்ட பகுதிகள் அடங்குகின்றன. இதேவேளை பனியாஸ் ரோடு, ஷேக் ஜாயத் ரோடு, ஜுமைரா ரோடு மற்றும் அல்வாசல் ரோடு உள்ளிட்ட சில பகுதிகள் குடும்பங்களுக்கு மட்டுமே பகிர்ந்து தங்கும் வசதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் வரும் அக்டோபர் 9 தேதி வெள்ளிக்கிழமை மழைக்கான சிறப்பு தொழுகையான ஜலாத் அல் இஸ்திஸ்கா நடத்துமாறு அமீரக ஜனாதிபதி மேதக ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் அழைப்பு விடுத்துள்ளார். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த சிறப்பு தொழுகை நடைபெறும். மழை மற்றும் இறை அருளுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் முகமது சல்ல அவர்களின் சுன்னத் அடிப்படையில் இந்த தொழுகையை நடத்த வேண்டும் என்றும் அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தொடர் ஏவுகணை தாக்குதல்களில் இது சமீபத்தையது என்று அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்கள் ஆயுதப்படைகள் தற்போது ரியாதில் உள்ள கிங் காலித் விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்துள்ளன என்று ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடவுளின் அருளால் தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டது. இதனால் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இடைக்கால அரசின் தலைநகரான ஏடனில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு பகுதியையும் தாங்கள் இலக்கு வைத்ததாக ஹூதிகள் தனிப்பதிவில் தெரிவித்துள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் சவுதி அரேபியாவுக்கு உதவும் வகையில் துருக்கி முக்கியமாக தற்காப்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஆதரவை வழங்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேட்டோவில் 2 பெரிய ராணுவத்தை கொண்டுள்ள துருக்கியும் பாகிஸ்தானும் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட தங்களது புதிய கூட்டணியின் கூட்டு பாதுகாப்பு உறுதிப்பாட்டை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்போவதாக உறுதியளித்துள்ளன. சவுதி அரேபியா மீது ஹூதிகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு துருக்கி ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ரியாதின் தொழில்நுட்ப ராணுவ தேவைகளை பூர்த்தி செய்ய உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்கவும் ஈரான் தனது அணு எரிபொருள் செறிவூட்டல் திறனை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க வேண்டும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் கட்டமைப்பில் சரிபார்க்கக்கூடிய வகையில் கணிசமான குறைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வெறும் வாக்குறுதிகளை விட உறுதியான அணுசக்தி தொடர்பான சலுகைகள் தேவை என்றும் வான்ஸ் கூறியுள்ளார். அதே நேரத்தில் தூதரக ரீதியான உடன்பாட்டுக்கு வாஷிங்டன் தொடர்ந்தும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளில் உறுதியான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அமெரிக்காவின் நிலைப்பாடு என வான்ஸ் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் அணித் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஐசிசி T20 துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி 7 இடத்தை பிடித்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் அவர் அதிரடியாக சதம் விளாசினார். போட்டியில் 43 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 102 ஓட்டங்களை குவித்த ஸ்ரேயாஸ் ஐயர் 10 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்சர்களுடன் இந்தியாவின் 8 விக்கெட் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இது டி20 சர்வதேச கிரிக்கெட்டில் அவரது முதல் சதமாகும். இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் உள்ளனர். ஸ்ரேயாஸ் ஐயர் தற்போது டி20 துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் இந்தியாவின் 3வது முன்னணி வீரராக உள்ளார். திலக் வர்மா 10வது இடத்தில் இருப்பதால் இந்தியாவின் 4 வீரர்கள் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since
4: 1982. 89.4 ஏய் நீ ஸ்டைலா பேசவே நினைக்கல, அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க, இட்ஸ் a very good choice.
2: 89.4 Star of the Month.
5: Music Director Anirudh Ravichandar.

0: Good evening. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு? நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ டென்ஷன், ஓகே? ஸோ டென்ஷனை மைண்ட்ல எடுத்துக்காம, ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்காம, எல்லாத்தையும் தூக்கி அப்படியே பின் சீட்ல போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது, அதை கேட்டுட்டு சில் பண்ண போகிறீங்க. இதுதான் இப்போதைக்கு உங்களோட ஒர்க், வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது, ஓகே? அண்ட் யூஏ அப்டேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: சில நேரங்களில் நமக்கு இருக்க ஒர்க்கில் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதே நம்ம மறந்து போயிடுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் யாராவது சொல்லி தான் நமக்கு தெரியும் வரும், அச்சோ எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு, அந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதில் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது நடந்திருக்கு, எஸ், எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். எட்டிஸ் அலாட்டோட ஆனிவர்சரி வந்து நேற்று தான் செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஆச்சாமா, ஓ மை காட் அப்படின்னு இருக்குல்ல. எஸ், ஸோ அவங்களுடைய 50வது ஆண்டு விழாவை ரொம்பவே சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் எட்டிசலாட் நிறுவனம் வந்து அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு இலவச டேட்டாலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படின்னா, இப்போது எத்தனை வருஷம் நீங்கள் இந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குல்ல. இப்போ 1 இயர் அப்படின்னா 1 GB, 2 இயர்னா 2 GB, 3 இயர்ஸ்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் கூடுதலாகவே வந்து டேட்டாலாம் கிடைக்க போதும். அப்புறம் அதை வச்சு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாமா, என்னென்னமோ ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. எங்கள் ஆஃபீஸில் மதுவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஆஃபர் எப்பப்போ எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு போட்டே வச்சுருப்பான், பாய்ஸ் படத்தில் வருவார் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட இருந்து அதை சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் நான் கொடுக்குறேன். நேற்றுலேருந்தே ரொம்பவே சிறப்பாக இது வந்து போயிட்டுருக்கு, அண்ட் பார்த்துக்கோங்க, ஓகே?
1: உங்களுக்கு
0: பிடிச்ச பாட்டெல்லாம் வரப்போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய பேச போறோம். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம பேசுகிறது உங்களுக்கு ரிலேட்டாக இருக்குது, இதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ப்ளீஸ் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சொல்ல மறந்துட்டேன், தமிழ் எஃப்எம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்குது நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட பேஜ். ஆப்பை டவுன்லோட் பண்ணனா பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
5: E-invoicing lang compulsory panirkanume. Nee tayara?
6: Irukave irukku. Zoho Books.
5: Idenna pudhu software
6: a? Adha illa. UAE la kattayamakkapattirukra indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkapatta sevai valangunara seyalpattirukanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ipo e-invoicing yum sende Zoho Books e paathukom.
5: So all under one roof, correct a?
6: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books.
4: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
3: தெரியுமா?
1: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance eluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: நம்மளோட மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட மைண்ட். நீங்க ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட மைண்டு தான் காரணம். சின்ன வயசுல ஏதாவது பார்த்து நம்ம பயந்துருப்போம். அப்போ அம்மா கிட்ட ஓடி போய் அதை சொல்லும்போது அவங்க டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரோப்பை கட் பண்ணி நம்ம கையிலையோ காலிலையோ அதை கட்டி விட்டுருவாங்க. இனிமேல் எதுவுமே அவங்க கிட்ட வராது, நீ தைரியமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்மளோட மைண்டில் என்ன அப்படின்னா, அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும், அந்த ரோப் கையில் இருக்குல்ல அப்படின்னு ஒரு யான பலம் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்துடும். அதுக்கு காரணம் நம்மளோட மைண்ட். நம்மளோட மைண்டு வந்து நம்மளை அந்த ரோப்பை அவங்க சொன்ன விஷயங்களை நம்புது. அதே மாதிரி ஒரு லாங் டிரைவ் போகிறோம் இல்லை ஃபேமிலியோடு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த லெமனை வச்சு ஏற்றுனா தான் மனசுக்குள்ளே ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து நிறைய பேர் வந்து நான் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே இந்த விஷயத்தை பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களோட மைண்ட் வந்து சப்கான்ஷியஸாக வந்து அதை நம்புது, பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எதுக்கு அதை குறையாக வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு போவாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா, நான் எல்லா கோவிலுக்குமே போவேன். ஜீசஸ் பிடிக்கும், எனக்கு அல்லா பிடிக்கும், முருகன் பிடிக்கும், பிள்ளையார் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். எல்லா கோவிலுக்குமே நான் யூஸ்வலாகவே போகிறது உண்டு. மதுரையிலலாம் அடிக்கடி வந்து பள்ளிவாசல்லாம் நான் வந்து போயிட்டு வருவேன், சர்ச் போவேன். ஸோ இது ஒரு பிலீஃப் இல்லையா, அங்கே போய் உட்காந்தா எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே போய் உட்காந்தா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்புவாங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க, யாரும் கெட்டது நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறனாலே நம்ம வந்து போவோம். ஸோ மைண்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, எஸ் இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் வந்து அங்கே போகிறது உண்டு. எப்போவுமே நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத அந்த ஒரு ரகசியத்தை நான் படித்தேன். இந்த புக்கை வந்து நீங்களும் படிச்சிருப்பீங்க, எஸ் சீக்ரெட். இந்த சீக்ரெட் புக் பற்றி தான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே. எல்லாமே சொல்ல மாட்டேன், பிகாஸ் நீங்கள் அந்த புக்கை வந்து படிக்கணும். நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலான்னு எனக்கு வந்து தோணுச்சு. இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரோந்தா பைரன் வந்து எழுதியிருக்காரு. என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
5: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
6: என்ன கொண்டு தூனால நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
6: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயிலர்.
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
7: 1982 முதல்

0: or WhatsApp 050-388-5370.
1: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
2: What are you doing? குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா?
3: ஆமாங்க.
2: ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா?
3: ஆமாங்க.
2: ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா?
3: ஆமாங்க.
2: இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
0: ஏன் பண்ண முடியாது?
1: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
0: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100. புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சில விஷயஸ் இருக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், நான் நினச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அதை ரேட் அந்த ப்ரைஸ் பார்க்காம நான் வந்து வாங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசைலாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டை இது நடக்கும் அப்படின்னு நம்ப வைக்கணும்ல. அது வெளியில் வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தால் கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? த சீக்ரெட் புக்லேயும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஜஸ்ட் அதை விஷ் பண்ணால் மட்டும் வந்து போதாது, நம்மளோட மைண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பதியணும், நல்லாவே வந்து பதியணும் அப்படின்னு சொல்லுது. அதை பற்றின தாட்ஸ் தான் வந்து எப்போவுமே வந்து இருக்கணும். கொஞ்சம் கூட அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினச்சி பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஒரே ஒரு கோல், அந்த கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை வந்து பண்ணும்போது நம்மளோட மைண்ட் அதை தொடர்ந்து அதை நம்பும்போது அது நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. 100% நடக்கும். உங்களுக்கும் அது நடந்திருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசல. நம்ம அட்டென்ஷன் எதில் இருக்கோ அது 100% நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, நம்ம கையில் வந்து இன்ஷியல் அமௌண்ட் கட்டுறது கூட வந்து காசு இருக்காது. பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கண்ணில் அந்த குறிப்பிட்ட கார், உங்களுக்கு எந்த கலர் கார் பிடிக்குமோ அந்த கலர் கார் வந்து உங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். ரோட்டில் நிறைய முறை வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆஹா, என்னடா அந்த கார் வந்து நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கு, நம்ம ஆசைப்பட்டனாலே கண்ணில் படுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. சரி, ஜஸ்ட் அந்த ஷோரூம் போயிட்டு அந்த காரை வந்து பார்க்கலாமே, வாங்க போகிறதுல சும்மா பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குவீங்க. அப்போன்னு பார்த்து நமக்காகவே வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அப்போது அந்த காரை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வரும். நீங்கள் நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 weekலேயே வந்து அந்த கார் உங்கள் வாசலில், உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. இந்த ஒரு விஷயம் நிஜமாகவே உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள், உங்களுக்கும் அது நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மளே நம்பலை அப்படின்னா வேறு யாரும் நம்புவாங்க? இல்லை, சில நேரம் நம்ம மேலே நம்மளே நம்பிக்கை வைக்க மாட்டுறோம் அப்படின்றதே ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட மைண்டு தான். அந்த மைண்டை நம்ம நம்ப வச்சோம், நம்மளோட மைண்டை நம்ம மேனிப்புலேட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றத உண்மையான விஷயம். இந்த சீக்ரெட் புக்கில் கூட அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட தாட்ஸை வந்து எப்போவுமே அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பண்ணலாமா? ஆல்ரெடி நீங்கள் அதில் கிரேட்டாக இருந்தீங்கன்னா சூப்பர். ஒருவேளை இல்லை பிரியா, எங்கே காலையில் எந்திரிச்சதுமே ஒர்க்னு ஓடிட்டுருக்கோம், அதை பற்றிலாம் நினச்சி பார்க்க கூட டைம் இல்லைன்னா, என்னென்னமோ தேவையில்லாத நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நம்மளுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணால், நம்மளோட விஷ் மேலே ஃபோக்கஸ் பண்ணால் அது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம எல்லாருக்குமே சேர்த்து நமக்காக நம்மக்கிட்ட நம்மளே சொல்கிற ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் till 7th November.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: Explore more பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
6: 89.4 Tamil FM கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் ட்ரியா. மனசை தொட்ட மெட்டுக்காக இன்ஸ்டாகிராமில் யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா பூமிநாதன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரியா, திஸ் இஸ் பூமி ஃப்ரம் அபுதாபி. கேன் யூ பிளே அஞ்சலி அஞ்சலி சாங் ஃப்ரம் டூயட் மூவி அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் பெரிய பாட்டு தான், பட் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறேங்க. இனிமேல் கேட்கும்போது கொஞ்சம் சின்ன பாட்டாக கேட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது என்ன இன்சைடில் இருக்க வந்து ரெக்வெஸ்ட். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மனசு தொட்ட மெட்டில் கேட்கலாம். அதுக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் DM பண்ணலாம், RJ ப்ரியா ஆஃபிஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், இஸ் RJ ப்ரியா ஆஃபிஷியல் அப்படின்னு. ஆர் நம்ம தமிழ்எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணலாம், 0502528940 இந்த நம்பருக்கு. ஓகே, பாட்டு கேட்டு வந்துடலாமா? எஸ் நம்ம சீக்ரெட்டாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம், சீக்ரெட் புக் பற்றி. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மெட்டு.

ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்மளோட மைண்டை மட்டும்தான் ஸ்ட்ராங் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. இல்லை, அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. எயிட்டி 9.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் ரியா. நம்மளோட தாட், நம்ம தாட் கூட சேர்த்து நம்ம ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங், எல்லாருமே சொல்லுவாங்க பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சில பேருக்கு சுருன்னு கோவம் வரும், நான் இருக்கிற டென்ஷனில் போய் என்னை பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்கிறீங்களே, என் ஷூஸில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு. சம்டைம்ஸ் இந்த பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் போதுமா? இல்லை, அந்த சீக்ரெட் புக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, தாட்ஸோடு சேர்த்து நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஓடுறதே அதுக்காக தானே, கடல் தாண்டி வந்து ஒவ்வொரு நாளும் எதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம்? லைஃப்பில் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அது வந்து ஒரு 100 times வந்து சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, என்னால் அது முடியுமா அப்படின்னு ஒரு சைடில் வந்து நமக்கு தோணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் துளியளவு கூட டவுட் வந்துச்சு அப்படின்னா, அது நம்மளோட மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படியே டேக் டைவர்ஷன் மாதிரி யூட்டர்ன் அடிச்சுட்டு வேற எங்கேயோ போயிடும். ஸோ இந்த புக்கில் கிராட்டிட்யூட், ஹாப்பினஸ், லவ், எக்ஸைட்மெண்ட், எந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே ஒரு கனவு உங்களுக்கு வந்து இருக்குது, அதை இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மார்னிங் எழுந்த உடனே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் வேணும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் வேணும், பேங்க்கில் வந்து போதுமான அளவுக்கு காசு இருக்கணும், ஃபேமிலி வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு என்னென்ன வேணால் தோணலாம். அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ கொஞ்சம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இல்லை, ஏற்கனவே அந்த மாதிரி நான் இருக்கேன், எனக்கு அப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டினேஷன் ஏதோ அதை நோக்கி தானே போகணும்னு நினைப்போம். பட் அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மேலேயே அந்த செல்ஃப் டவுட் வந்தது அப்படின்னா அது நடக்குமா? உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இப்போது ஒரு இடம் வாங்கணும், ஒரு கொடைக்கானலில் ஒரு இடம் வாங்கணும், ஊட்டியில் இடம் வாங்கணும், சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு ஹாப்பியாக வந்து ஒரு லைஃப் வந்து நம்ம வாழணும் அப்படின்ற தாட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னாலலாம் முடியாது அப்படின்னு நினச்சிருவாங்க. சில பேர் ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் இருக்கேன் பாரு, இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அதுக்கான ஒர்க்கை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நடக்கும் இல்லை. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, யாராவது அந்த ரூட்டை காமிச்சு அதுக்கு அப்படியே கையில் வந்து மேப்பும் கொடுத்துட்டாங்கன்னா, ஏன் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம். எல்லா நேரமும் அப்படி நடக்காதுல்ல. நம்ம அதை பற்றி ஏன் திங்க் பண்ண மாட்டோம்? இனிமே இந்த மொமெண்ட்ல இருந்து அதுக்கான வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட மைண்ட் கூட சேர்த்து இந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ், அதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். யார் மேலையும் பிளேம் பண்ணாம, ஓகே. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
9: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம கிட்ட எந்த ஒரு பொருள் இல்லையோ அதை வந்து அசால்ட்டா கவுண்ட் பண்ணிடுவோம் இல்ல, ரொம்ப ஈஸியா அது இல்லை இது இல்லை அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. த சீக்ரெட் புக்ல கிராட்டிடியூட் பத்தி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நானும் நினைக்கிறேன். கிராட்டிடியூட்னா பெருசா வந்து எல்லாருக்கும் தேங்க் பண்றது மட்டும் கிடையாது. காலையில எந்திரிச்சதுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா எழுந்து ஒரு காஃபி உங்களால நிம்மதியா குடிக்க முடியுதா, அப்போ நீங்க ரொம்ப ரிச். நைட்டு தூங்கும்போது உங்களால் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் தூங்க முடியுதா, அப்போது நீங்கள் ரொம்ப ரிச். அண்ட் நினச்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து குக் பண்ணி உங்களால் சாப்பிட முடியுதா, இல்லை யாராவது குக் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்காங்களா, ஒரு நாள் நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு வந்து கேட்குறாங்களா, இது எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணோம்ல. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, பிடிச்ச வேலை கிடைக்கிறது இல்லை, பிடிச்ச லைஃப் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு விஷயத்த எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு யோசிச்சு பார்க்க கூட டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம் இல்லை. ஸோ எப்போவுமே என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எப்பயாவது நினச்சிருக்கோமா? ஒரு வேளை இல்லை அப்படின்னா இனிமே கொஞ்சம் நினச்சி பாருங்கன்றதான் என் சைடில் நான் வைக்கிற ரெக்வெஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க ஒரு வாழ்க்கை அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஒரு சிலரோட கனவு, அதுக்கு எப்போவுமே நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்ல. அப்போது எந்த ஒரு விஷயம் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது வந்து நிஜமாகவே அப்படி ஆயிடுமா? என்கிட்ட நிறையா இருக்குது, இன்னமும் என்னை தேடி நிறையா வரப்போகுது. அது வந்து பீப்புளாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், வாட் எவர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ எனக்குமே இந்த இல்லை அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
2: brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: Hey, look, easy. Sana.
3: Sana, sodda urle sodda boy edorada marriage solita.
4: Sana perle vaangidalam. Vidu.
3: Ah, epdi?
4: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free. Indha offer அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
5: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
4: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
2: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
0: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இந்த சீக்ரெட் புக்கில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, விஷுவலைசேஷன். எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சீக்ரெட் புக்கில் கூட அதை தான் சொல்லியிருக்காங்க. இஸ் த சீக்ரெட் புக்கில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க பகல் கனவெல்லாம் காணாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பகல் கனவு கிடையாது. ஏன்னா நம்ம அதை பற்றியே நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம அந்த வீட்டில் அந்த வீடு வந்து எப்படி இருக்கும், நமக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இருக்கும். அது வந்து சோஃபாவாக இருக்கலாம், ஒரு கார்னராக இருக்கலாம், நமக்கு பிடிச்ச கிச்சன், வென்டிலேஷன் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து படணும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைலாம் வந்து இருக்கும் இல்லை, அதை அப்படியே நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடு எப்படி இருக்கும், லிவிங் ரூம் எப்படி இருக்கும், மார்னிங் விண்டோவில் விண்டோ ஓப்பன் பண்ணால் என்ன மாதிரி வியூவில் இருக்கும், இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்படி டீட்டெயிலாக இமேஜின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரியுமா? இதோட ப்ராக்டிக்கல் சைடு வந்து என்ன அப்படின்னா, நம்ம மைண்டுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ அது வேணும் இது வேணும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லாமே வேணும்னு நினைக்கிறது வேறு, ஒரு கோல் தான் இருக்குது, அந்த கோல் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம மனசை நம்ப வைக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கரியரில் வந்து க்ரோத் இருக்கணும், இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணும்போது எப்போது மேஜிக் நடக்கணும்னே தெரியாது தெரியுமா? ஸோ நம்மளோட மைண்டை கிளியராக வச்சுக்கிறது, அந்த ஒன் கோல், அந்த ஒரே ஒரு கோல் மேலே தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். இதுதான் சீக்ரெட் புக்கில் சொன்ன ஒரு விஷயம். இந்த சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சாலே லைஃப்பில் வந்து எல்லாம் சரியாயிடும். பட் ஏற்றுக்க மனசு வர மாட்டேங்குது, ஏன்னா நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லை சில நேரங்களில், ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. பட் ஸ்டில் இங்கே ஓடிட்டுருக்கீங்க, உங்களோட ட்ரீம் ஒரு நாள் கண்டிப்பாக ரொம்பவே சீக்கிரம் வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட் என்ன நம்ப வேண்டாம், உங்களை நீங்கள் நம்புங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன். வெயிட்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரி புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
2: எப்படி?
1: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரி புக் பண்ணுங்க. 85,000 வர்த் ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
3: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா ஜுவல்லர்ஸ், நவ க்ளோசர் டு யூ வித் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் துபாய், Sharjah and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Mubaila and Lulu Al Barsha. TNC apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சவங்க லைஃப்பில் நடந்த சில விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரேணு, ஸோ அவங்க ரொம்ப நாள் அவங்களோட கனவு வந்து க்ரீன் இங்கில் சைன் பண்ணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப நல்லா படிப்பாங்க கூட, என்ன மாதிரி இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு பேபி வந்தது. அண்ட் அந்த ஒரு லாங் பிரேக் எடுத்தாங்க இல்லையா, அதில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. ஐயோ, என்னோட ட்ரீமே வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், ஸோ அதுவும் கிடைக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது பிரியா அப்படின்னு என்ன நடந்தாலும் வந்து எனக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவர் சொன்னது, இந்த மாதிரி இப்போது நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும், நீ ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் ப்ரே பண்ணுறதில் இருக்கட்டும், நீ எக்ஸாம் நல்லா எழுதுனா நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், நான் தான் ஃபஸ்ட்டு உனக்கு பென் வாங்கி கொடுப்பேன் க்ரீன் இங்கில் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். எப்போ நான் வீட்டுக்கு போனாலும் அந்த எக்ஸாம் பற்றியே பேசுவாள், அந்த ஜாப் பற்றியே பேசுவாள். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு ஆசை வந்து ஒரு வீடு வந்து சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவகிட்ட இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவளோட ஆசைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இது நடக்கும், இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அவகிட்ட வந்து ஒரு 10,000 இருந்தாலும் 20,000 இருந்தாலும் அவள் ஹாப்பியாக இருப்பாள். ஒரு 20 crores இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவள் சொன்ன மாதிரி, அவன் நினச்ச மாதிரி, இப்போ ரீசண்டாக வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் அவர்களோட கையில் வந்து கவர்மெண்ட் ஜாப் அவட ஆஃபர் லெட்டர் வந்து அவளுக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ பார்க்கும்போது அவள் சொல்லிகிட்டே இருந்தாள், அது நடந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஜாப் கிடைச்சாலே அவருக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் இல்லையா, காரும் வாங்கிடலாம், வீடும் வாங்கிடலாம். அவள் நினச்ச மாதிரி அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப் அவளுக்கு வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிருக்கு. டச் அவுட் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கண் கூட நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். எந்த ஒரு வார்த்தையாக அகெயின் அண்ட் அகெயின் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த யூனிவர்ஸ் வந்து லிசன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நான் இப்படி இருக்கேன், நான் வந்து சரியில்லை, நான் ஏதோ தப்பாக பண்ணுறேன், அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது அதுவும் அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. ஸோ அதனால் எப்போவுமே நம்மளோட ட்ரீம் என்ன அப்படின்றத அதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு அப்புறமா 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவ.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. செழித்தையும் தமிழே.

நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான்றியல். எப்போவுமே நம்ம உள்ள மனசுக்குள்ள வந்து என்ன நினைக்கிறோமோ அது முகத்தில் வந்து அப்படியே அப்பட்டமாக வந்து தெரிஞ்சிடும். சில பேர் ஒரு ஜெலஸானா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த வைப்ரேஷன்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு, எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த சீக்ரெட் புக்கில்

வந்து தெரிஞ்சிடும். சில பேர் ஒரு ஜெலஸானா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த வைப்ரேஷன்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலருக்கு எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த சீக்ரெட் புக்கில்

சில பேர் ஒரு ஜெலஸானா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த வைப்ரேஷன்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலருக்கு எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த சீக்ரெட் புக்கில் கண்டுபிடிச்சி

சில பேர் ஒரு ஜெலஸானா கூட கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த வைப்ரேஷன்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலருக்கு எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த சீக்ரெட் புக்கில் கண்டுபிடிச்சி

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில். காலேஜ் படிக்கும்போது யூஸ்வலாகவே எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, மோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல, ஏய் நீ ரேடியோ ஜாக்கியை ட்ரை பண்ணு, இல்லை வந்து விஜேவா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை வந்து கலாய்ச்சி பேசினாங்க. அப்போது நமக்குள்ளே ஒரு ஈகோ வரும் இல்லை, அது வரைக்கும் வந்து நமக்கு எதுவுமே தோணாத ஒரு விஷயம். அந்த பர்டிகுலர் பர்சன் சொல்லப்போனால் அவங்க வந்து என்னோட முன்னாள் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ அவங்க சொன்னதுமே எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அப்புறம்தான் வந்து யோசித்தேன், ரேடியோ என் லைஃப்லேயே நான் கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன், எந்த தைரியத்தில் போனால் எனக்கும் தெரியல. அதில் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்களை பார்த்து அவர் ரேடியோ வந்து கேட்டு கேட்டு அவங்கள மாதிரி இயல்பாகவே அது வந்துடும். ஸோ எனக்கு ரேடியோவே நான் கேட்டதே இல்லைன்றனால நானாக என்னோடய ஃப்ளோவில் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பேசினதை தான் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து என்ன, நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோடய வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆயிரக்கணக்கில் வந்து ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணி பண்ணி பண்ணி ஒரு நாள் நிஜமாகவே வந்து எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து தானாக கிடைக்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதுக்காக தான் நம்ம லைக் ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 6 மந்த் வந்து என்னால் அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரவே முடியல. ஸோ இப்போது அந்த நடந்த ஒரு விஷயத்துக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஏன்னா அப்போது எனக்கு அப்போது இல்லை அப்படின்னா இங்கே நான் உட்காந்துருக்கவே மாட்டேன். இப்போது இருக்கக்கூடிய என்னோடய கரண்ட் பாஸ் வரைக்கும் ஒரு கிராட்டிடியூடு, உங்களுக்கு எப்போவுமே வந்து கிரேட்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம வந்த பாதை யோசித்து பார்த்தோன்னா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்து மைண்டை கிளியராக நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்ல. நீங்கள் கேட்கலாம் என்னோடய கோல் அடுத்து என்ன அப்படின்னு, இப்போ நான் சொல்ல மாட்டேன் பட் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நவ மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அனிதா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, பிரியா நாங்களும் ஆர்ஜி ஆகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நினைச்சேன் இந்த ஒரு க்வெஸ்சன் இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பாக ஆலாங்க. எதுவுமே வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணிக்கினாலே நீங்கள் என்ன நினச்சாலும் அது ஆக முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த புக்கில் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் மட்டுமே தான். அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். உங்களையும் நிறைய பேர் வந்து பிலீவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொமெண்ட்லேருந்து நம்மளோட மைண்டில் கொஞ்சோண்டு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் கூட அதை தூக்கி போட்டுட்டு எப்போவுமே மனசை கிளியராக வச்சுக்கோங்க. அதுவே நம்மளை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு ஜோனுக்கு போயிடுவீங்க என்ன மாதிரின்னு சொல்லலாம். ஸோ சீரியஸ்லி, இப்போது ஒரு என்னோடய எனிமி யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யாருமே இல்லை, டச்சுட் யாருமே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும். நானும் யோசிப்பேன், ஏன் நமக்கு வந்து இனிமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபில்டர் பண்ணாலும் ஒருத்தர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரே ஒருத்தர். அது யாருன்னு கேட்காதீங்க. ஐயோ, யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நானாக இருக்குமோ நினைப்பீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அவ்வளவுதான், ஹாப்பியாக இருங்க. எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுங்க. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நெக்ஸ்ட் டே நம்ம இதே மாதிரி 8-11 நம்ம மீட் பண்ணுறோம். இன் பிவிங் கேப்பில் ப்ரியாட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இப்போது எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மிக மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். முதல்வர் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கும் காலம் எல்லாம் கடந்துவிட்டது, உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின், தாவை காட்சியில் மின்வெட்டை மிஞ்சும் அளவுக்கு அரிவாள் வெட்டு தலை தூக்கியுள்ளது, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இரத்த சகதியில் தமிழ்நாடு சிக்கியுள்ளது என்று தெரிவித்தார். குற்றவாளிகள் தைரியமாகவும் பொதுமக்கள் அச்சத்தோடும் வாழும் சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளமைக்கு சான்றாக கடந்த 24 மணி நேரத்தில் வெளியாகிய அதிர்ச்சி செய்திகள் அமைந்துள்ளன என்று அவர் பட்டியலிட்டுள்ளார். காவல்துறையினரால் ரோந்து பணி மேற்கொள்ளப்படுகின்றதா இல்லையா, சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் ரீல்ஸ் போடுவதில் காட்டும் ஆர்வத்தை பெண்களின் பாதுகாப்பில் காட்டுவார்களா மாட்டார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரிசி விலை ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறாக உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்தார். 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை கடந்த மாதம் 1800 ரூபாயாக இருந்தது. இந்த மாதம் என்ன விலையோ எவ்வளவு உயரப்போகின்றதோ என்று அவர் வினவியுள்ளார். அரிசி விலை ஆகாயத்தை நோக்கி பறக்கின்றது என்பது மட்டும் உறுதி, ஆனால் ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு இந்த விடயம் எட்டவில்லை போலும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பெற்றோருடன் வசித்து வந்த 6 வயது சிறுவன் அதே பகுதியில் வசிக்கும் சில இளைஞர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சிறுவன் மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மீது காவல்துறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெம் கிரனைட்ஸ் உரிமையாளர் வீரமணிக்கு அக்டோபர் 21 தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஜெம் வீரமணியை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய காவல்துறையின் மனு மீது நாளை விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை போக்சோ நீதிமன்ற நீதிபதி எஸ் பத்மா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜெம் வீரமணி வழக்கை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வி லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். போக்சோ வழக்கை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எஸ் பத்மா சிறப்பாக விசாரித்து வருகின்றார் என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் காவல்துறை உயரதிகாரிகளின் பங்கு குறித்தும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25% இருந்து 5.50% உயர்த்தி இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு முதன்முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. அதிகரிக்கும் பணவீக்கம் உள்ளிட்ட பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பல்வேறு பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய அழுத்தம் உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். எல்நினோ சூழல் மற்றும் குறைவான பருவமழையால் தானிய விளைச்சல் குறையக்கூடும் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார். ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பணவீக்க மனிதரின் கொடுங்கோல் ஆட்சி தொடர்கின்றது என்றும் சாமானியர்களின் முதுகெலும்பை மேலும் மேலும் உடைக்கும் பிரதமர் மோடி என்றும் காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இந்தியா கூட்டணியின் போராட்டத்தின் போது ஏற்பட்ட பரபரப்பான மோதலை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல்காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வத்ரா ஆகியோரை டெல்லி போலீசார் இன்றும் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்தனர். போராட்டத்தின் போது பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி போராட்டங்கள் தொடர்பாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு கடும் பதிலடி கொடுத்தார். என் மீது தற்போது 45 FIR வழக்குகள் உள்ளன, எனது இலக்கு 100 என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தும் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையையும் ராகுல்காந்தி மீண்டும் முன்வைத்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிறிலிய சபைய கணக்கு தொடர்பான விசாரணைக்கு அமைவாகவே இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளின் கீழ் இன்றைய தினத்திலேயே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவர் பிரதீப் காரியவசம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். துபாயில் பகிர்ந்து தங்கும் வீடுகள் நகராட்சி குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் மட்டுமே அனுமதிக்கப்படும் என துபாய் நகராட்சி புதிய சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. குடும்பங்கள் மற்றும் திருமணமாகாத தனிநபர்கள் அல்லது தொழிலாளர்களுக்கான பகிர்வு குடியிருப்புகளும் இந்த விதிகளின் கீழ் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் 44 மேற்பட்ட பகுதிகளில் கட்டிடங்கள் மற்றும் வில்லாக்களில் பகிர்ந்து தங்கும் வசதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் சில பகுதிகள் குடும்பங்களுக்கு மட்டுமே பகிர்ந்து தங்கும் வசதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. துபாயில் 44 மேற்பட்ட பகுதிகளில் கட்டிடங்கள் மற்றும் வில்லாக்களில் பகிர்ந்து தங்கும் வசதியை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் அல் சூக், அல் காபீர், அல் ராஸ், அல் வர்காவன், அல் பர்ஷாவன், அல் முரக்காபாத் மற்றும் அல் ரிகா உள்ளிட்ட பகுதிகள் அடங்குகின்றன. இதேவேளை பனியாஸ் ரோடு, ஷேக் ஜாயத் ரோடு, ஜுமைரா ரோடு மற்றும் அல்வாசல் ரோடு உள்ளிட்ட சில பகுதிகள் குடும்பங்களுக்கு மட்டுமே பகிர்ந்து தங்கும் வசதி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் வரும் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மழைக்கான சிறப்பு தொழுகையான ஜலாத் அல் இஸ்திஸ்கா நடத்துமாறு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் அழைப்பு விடுத்துள்ளார். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த சிறப்பு தொழுகை நடைபெறும். மழை மற்றும் இறை அருளுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் முகமது சல்ல அவர்களின் சுன்னத் அடிப்படையில் இந்த தொழுகையை நடத்த வேண்டும் என்றும் அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
3: ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தொடர் ஏவுகணை தாக்குதல்களில் இது சமீபத்தையது என்று அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்கள் ஆயுதப்படைகள் தற்போது ரியாதில் உள்ள கிங் காலித் விமான நிலையத்தை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்துள்ளன என்று ஹூதி ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கடவுளின் அருளால் தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டது. இதனால் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இடைக்கால அரசின் தலைநகரான ஏடனில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு பகுதியையும் தாங்கள் இலக்கு வைத்ததாக ஹூதிகள் தனிப்பதிவில் தெரிவித்துள்ளனர். ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரில் சவுதி அரேபியாவுக்கு உதவும் வகையில் துருக்கி முக்கியமாக தற்காப்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஆதரவை வழங்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேட்டோவில் 2வது பெரிய ராணுவத்தை கொண்டுள்ள துருக்கியும் பாகிஸ்தானும் சமீபத்தில் உருவாக்கப்பட்ட தங்களது புதிய கூட்டணியின் கூட்டு பாதுகாப்பு உறுதிப்பாட்டை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்போவதாக உறுதியளித்துள்ளன. சவுதி அரேபியா மீது ஹூதிகள் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு துருக்கி ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் ரியாதின் தொழில்நுட்ப ராணுவ தேவைகளை பூர்த்தி செய்ய உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்கவும் ஈரான் தனது அணு எரிபொருள் செறிவூட்டல் திறனை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க வேண்டும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் கட்டமைப்பில் சரிபார்க்கக்கூடிய வகையில் கணிசமான குறைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வெறும் வாக்குறுதிகளை விட உறுதியான அணுசக்தி தொடர்பான சலுகைகள் தேவை என்றும் வான்ஸ் கூறியுள்ளார். அதே நேரத்தில் தூதரக ரீதியான உடன்பாட்டுக்கு வாஷிங்டன் தொடர்ந்தும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளில் உறுதியான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அமெரிக்காவின் நிலைப்பாடு என வான்ஸ் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் ஸ்ரேயாஸ் அய்யர் ICC T20 துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் 18 இடங்கள் முன்னேறி 7வது இடத்தை பிடித்துள்ளார். லக்னோவில் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அவர் அதிரடியாக சதம் விளாசினார். போட்டியில் 43 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 102 ஓட்டங்களை குவித்த ஸ்ரேயாஸ் அய்யர் 10 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்சர்களுடன் இந்தியாவின் 8 விக்கெட் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இது T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அவரது முதல் சதமாகும். இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் உள்ளனர். ஸ்ரேயாஸ் ஐயர் தற்போது T20 துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசையில் இந்தியாவின் மூன்றாவது முன்னணி வீரராக உள்ளார். திலக் வர்மா 10வது இடத்தில் இருப்பதால் இந்தியாவின் 4 வீரர்கள் முதல் 10 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982. 89.4
1: Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
1: வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: mucho que ese modelo tiene.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா.
1: Check 1, 2, 3.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே FM.

இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித்
4: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwar.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.